0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலி 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலி 100.9 பக்தி பாடல்களுடன் வலம் வர இருப்பது இசை அமுதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து முதலாவதாக வர இருக்கும் பாடல் லவகுசா திரைப்படத்தில் இருந்து.

கண்டா ஆனந்த நிலையை கண்டா ஜெகம் புகழும்.

0: இசை அமுதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பாடல் அருணகிரிநாதர் திரைப்படத்திலிருந்து.
1: அத்திக்கிரை சத்திச்சரவன் முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்தி

திக்குப்பறி நட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு இப்பகுதிக்கு திருகடக என போத திக்குப்பறி நட்ட பயிரவர் தொக்கு தொகு தொகு தொகு தொகு இப்பகுதிக்கு திருகடக என

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி பாடல்கள் இசை அமுதம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கும் பாடல் கந்தன் கருணை திரைப்படத்தில் இருந்து

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள

0: நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வலிமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6 முதல் 3 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரி செய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தொடர்வது சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது சேவை செய்திகள். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீர தீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கர் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்று தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
0: ஆகாஷ்வாணி இசைக்கு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: கால்கள் நடக்கும், நாசித்துவாரங்கள் சுவாசிக்கும். இவ்வாறாக ஒவ்வொரு உறுப்பும் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒற்றை வேலையை மட்டும் செய்து கொண்டே இருக்கும். நம் திருவாய் மட்டும் ஓசை தருகிறேன் என்கிற பெயரில் கோபமாக, சோகமாக, மகிழ்ச்சியாக, இசையாக, இறைச்சலாக எண்ணிலடங்கா வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கொட்டி தீர்க்கிறது. அதிகமாக பேசுபவர்களை பார்த்து உனக்கு ரொம்ப வாய் நீளம் என்றும், எப்போதும் மௌனம் காத்து அவ்வப்போது ஓரிரு வார்த்தைகளை மட்டும் உதிர்ப்பவர்களை பேசினால் வாயில் இருக்கும் முத்து உதிர்ந்து விடுமா என்றும் கேட்பதுண்டு. மற்றவர்களை எரிச்சலூட்டும் வகையில் அளவுக்கு அதிகமாக பேசுவதும், அதே மாதிரி பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் மௌனம் காப்பதும் கூட ஒரு வகையில் தவறுதான். பயனுள்ள வார்த்தைகள் உதிர்ப்பவருக்கும் கேட்பவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். வழி நிறைந்த அநாகரிகமான வார்த்தைகள் கேட்போரை கூணி குறுக செய்யும். ஏன், சில நேரங்களில் ஒரு பிரளயத்தையே இந்த சமூகத்தில் உண்டு பண்ணிவிடும். தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்றார் வள்ளுவர். நெருப்பை விட கொடியது கோபத்தில் வெளிவரும் வன் சொற்கள். எனவே நாம் பேசும்போது வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாளுதல் அவசியம் என்பதை உணர்த்தும் இத்திருக்குறள் நம் அனைவரின் திருவாயினால் வாசிக்கப்பட்டு சிந்தையில் ஏற்றிக்கொள்ள வேண்டிய ஒன்று. பேசுதல் என்பது ஒரு கலை. நம் என்ன ஓட்டங்களை வெளிப்படுத்தி பிறரோடு தொடர்பு கொள்ள வைக்க பயன்படும் ஒரு கருவி. சூழலுக்கு ஏற்ப நயமான வார்த்தைகளை உதிர்த்து வார்த்தை கருவியை பழுதாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. ஒருவரோடு பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக, தள்ள தெளிவாக, நன்மை பயக்கும் வார்த்தைகளையே கூறிடல் வேண்டும். உண்மைத்தன்மையுடனும் மென்மையாகவும் உரையாடிட வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகள் ஆணித்தரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதாகவும் இருப்பது நல்லது. புறம் பேசுதல், வதந்திகளை பரப்புதல், உண்மைக்கு புறமாக கூறுதல் ஆகியவற்றிலிருந்து முழுவதுமாக விலகி நிற்க வேண்டும். ஒருமுறை பேசிய வார்த்தையை மறுபடியும் திரும்ப பெற முடியாது என்பதை மனதில் நிறுத்தி மிகுந்த கவனத்துடனும் நல்ல தெளிவுடன் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கூறிய வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் கூறுவதை முற்றிலும் தவிர்த்திடல் வேண்டும். அயோத்தி மாநகரத்து மன்னர் தசரதர் தன் மூத்த மகன் ராமனுக்கு முடிசூட்ட தயாரானார். நாடே விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஆனால் கையேயின் பணிப்பெண்ணான மந்தரை கையேயின் மனதில் பொறாமை என்னும் நஞ்சை விதைத்தாள். மந்தரையின் தூண்டுதலால் கையேயி தன் கணவர் தசரதரிடம் முன்பு பெற்ற இரண்டு வரங்களை கேட்க துணைந்தாள். தசரதரிடம் சென்ற கையேயி தன் நாவிலிருந்து கொடிய இரண்டு வார்த்தைகளை உதிர்த்தாள். என் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் மனவாசம் செல்ல வேண்டும், அன்பான கணவர் என்றும் பாராமல் கையை இரக்கமின்றி கையாண்ட இந்த வார்த்தைகள் தசரதரின் இதயத்தை சுக்கு நூறாக உடைத்தன. ராமனை தன் உயிராக கருதிய தசரதரால் இந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தசரதர் கையையிடம் எவ்வளவோ கெஞ்சினார், அழுதார். ஆனால் கையையை தன் வார்த்தையில் பிடிவாதமாக இருந்தால் ராமனும் தன் தந்தையின் சத்தியம் தவறக்கூடாது என்பதற்காக கையையின் வார்த்தைகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வனவாசம் புறப்பட்டான். கடுமையான இந்த வார்த்தைகளின் அதிர்ச்சியிலும் ராமனை பிரிந்த துயரத்திலும் மன்னர் தசரதர் தன் உயிரையே விட்டார். பரதனும் தன் தாயின் இந்த செயலை வெறுத்து அரியணையை ஏற்க மறுத்துவிட்டான். இறுதியில் கையேயி தன் வாழ்நாள் முழுவதும் பழிச்சொல்லையும் தனிமையையும் மட்டுமே பரிசாக பெற்றாள். நெருங்கிய உறவுகளிடம் நாம் பேசும் வார்த்தைகளில் சுயநலமும் மண்மும் கலந்துவிட்டால் அது ஒரு குடும்பத்தையே அழித்துவிடும். பேராசையினால் வெளிவரும் வார்த்தைகள் அன்பானவர்களை பிரிப்பதோடு நமக்கும் தீராத பழியையே தேடித்தரும். ராமாயணத்தில் வரும் கதாபாத்திரங்கள் போன்று இழைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்வினை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் இல்லத்திலும் வார்த்தைகளால் பிளவுபட்டு கிடக்கும் ஏதேனும் ஒரு உறவு இருக்கத்தான் செய்யும். யாரால் பிளவு என்பதை யோசிப்பதை விட்டு ஒன்றாய் சேர்ந்திடும் காலங்கள் வரும் என்ற மௌன வார்த்தைகளை மனதில் உதிர்த்து காத்திருங்கள். வாய்ப்பிருப்பின் நேரில் சென்று நல் வார்த்தை கூறி கரம் கோர்த்திடுங்கள். எல்லாம் ஜெயமாகும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் டி ராஜபிரபா அவர்கள்.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சாரியில், அண்ணா நகர், மதுரை.
2: ஒரு காபி போடு.

0: பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: நேரம் காலை 6:15. இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்ந்து கேட்கலாம் புதிய காலை. புன்னகையோடு தொடங்கு இந்த நாளை, புதுமையாய் மாறும் முந்தன் வேலை, பண்பையில் வரிப்பது புதிய காலை.

0: நாளின் சிறப்பு. ஜூன் 30 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு. இன்று காங்கோ மக்களாட்சி குடியரசு பெல்ஜியத்திடம் இருந்து விடுதலை பெற்றது. அடுத்ததா நிகழ்வுகள். 1905 இதே நாளான ஜூன் 30 தேதி அன்றுதான் சிறப்பு சார்பு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தும் ஐன்ஸ்டீனின் இயங்கும் பொருட்களின் மின்னிய கவியல் ஆய்வுக் கட்டுரை வெளிவந்தது.
1: தமிழக வன உயிரி புகைப்பட கலைஞர் இயற்கை ஆர்வலர் மாதவையா கிருட்டிணன் அவர்களினுடைய பிறந்த தினம் இன்று. 1912
0: இந்திய அரசியல் சமூக தலைவர், பார்சி கல்வியாளர், பருத்தி வணிகர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்களின் நினைவு தினம் இன்று. 1917
1: தமிழக எழுத்தாளர் கோ விவேகானந்தன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. 1921
0: இந்திய வேதியியலாளர் சிந்தாமணி நாகேச ராமச்சந்திர ராவ் அவர்களின் பிறந்த தினம் இன்று. 1934
1: 1937 இதே நாளான ஜூன் 30 அன்றுதான் உலகின் முதலாவது அவசர தொலைபேசி எண் 999 லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: 1941 இதே நாள்ல தான் நாஜி ஜெர்மனியினர் உக்ரைனின் லுவோவ் நகரை கைப்பற்றினர்.
1: 1972 இதே நாளான ஜூன் 30 அன்றுதான் ஒருங்கிணைக்கப்பட்ட சர்வதேச நேரத்தில் ஒரு லீப் நொடி அதிகரிக்கப்பட்டது.
0: 1977 இதே நாள்ல தான் தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைப்பு கலைக்கப்பட்டது.
1: 1990 இதே நாளான ஜூன் 30 அன்றுதான் கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனிகள் தமது பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்தன.
0: 1997 இதே நாள்ல தான் முதலாவது ஹாரி பாட்டர் நூல் வெளியிடப்பட்டது. இந்நூலை இயற்றியவர் J.K. ரவுலிங் அவர்கள். அதே ஆண்டுல இதே ஜூன் 30 தேதி தான் ஹாங்காங் நாட்டின் அதிகாரம் ஐக்கிய ராஜ்யத்திடம் இருந்து சீனாவுக்கு கைமாறியது. இதுவரை கேட்டீர்கள் ஜூன் 30 தேதிக்கான இந்நாளின் சிறப்பு.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை நிகழ்ச்சியில் நாம் பண்பலையில் இன்று கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு தெரியலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஓர் செய்தியில் மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக. 6:55 பூந்தளிர். காலை 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். அம்மன்பேட்டை ஸ்ரீ வீரகாளியம்மன் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. காலை 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்று கேட்டு ரசிக்கக்கூடிய நிகழ்ச்சியாக. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. காலை 10:02 விருப்ப கானங்கள். இன்று விருந்தினர் விருப்பமாக தேனியைச் சேர்ந்த கே நித்யா அவர்களுடைய விருப்பமாக வர காத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 10:30 ஒரு பட பாடல்கள். இன்று ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து

பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை, சொர்க்கமே என்றாலும் என்ற இன்றைய தலைப்போடு வளமர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்த காத்திருக்கிறார் ஆர் பி பரிமலா தேவி. நண்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை, மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள் கேட்டு ரசிக்கலாம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். மாலை 6:30 லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2026 ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை முதல் அரையிறுதிப் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் 6:00 இறுதி வரை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நியூஸ் ஆனர் செயலியில் நம் பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக, இதனை எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ந்து கேட்கலாம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:30 இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் பங்குபெறும் வினாடி வினா போட்டி, தொகுத்து வழங்குபவர் நிக்கோலோ பிரான்சிஸ் அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் உரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒலிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz புதிய காலை

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, அந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்க உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னலை கிராஸ் பண்றீங்களே.
0: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களே.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
2: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க. போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன
6: வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
7: நேரம் காலை 6:30. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கும் புதிய காலை.
8: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: என் பூமி என் பெருமை. பூமியை நேசிப்பது ஒரு கடமை அல்ல, அது ஒரு கொண்டாட்டம். என் வீடு, என் ஊர், என் குடும்பம் என சொல்லும்போது முகத்தில் தானாக ஒரு சிரிப்பு வந்துவிடும். அதே மாதிரி என் பூமி என்று சொல்லும் போதும் கொஞ்சம் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு சொல்லலாமே. சுற்றுச்சூழல் தினம் வந்துவிட்டாலே சமூக ஊடகங்களில் பூமியின் புகைப்படங்கள், பசுமையான காடுகள், நீல நிற கடல்கள், பூமியை காப்போம் என்ற வாசகங்கள் எல்லாம் நம்மை சுற்றி வர தொடங்கிவிடும். அது நல்லதுதான். ஆனால் இயற்கை நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு நாள் வாழ்த்து செய்தி அல்ல, நீ என்னை நினைத்து கொண்டே இரு என்பதுதான் அதன் ஆசை. இந்த பூமியில் நம்முடன் வாழும் உயிரினங்களை பற்றி யோசித்து பாருங்கள். தேனீக்கள் நாள் முழுக்க மலரிலிருந்து மலருக்கு பறந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை பார்த்தால் இவங்க எப்போ ஓய்வெடுக்கிறாங்க என்ற கேள்வியே எழும். பறவைகள் விதைகளை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்கின்றன. அவற்றிற்கு தெரியாமலேயே மரம் நடும் திட்டத்தில் பங்கேற்கின்றன. மண்புழுக்கள் மண்ணை வளப்படுத்துகின்றன. ஆனால் இதற்காக அவை ஒரு சிறந்த பணியாளர் விருது கேட்டதில்லை. இயற்கையில் பல உயிரினங்கள் அமைதியாக தங்கள் வேலையை செய்து கொண்டே இருக்கின்றன. அவற்றை பார்த்தால் சில நேரங்களில் நாமே ஆச்சரியப்படுவோம். இவ்வளவு பெரிய உலகத்தை இவ்வளவு சிறிய உயிரினங்களும் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதா என்று. நாம் வாழும் காலம் வளர்ச்சியின் காலம். தினமும் புதிய தொழில்நுட்பங்கள் வருகின்றன. நேற்று வாங்கிய மொபைல் இன்று பழைய மாடலாகி விடுகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஆயிரம் ஆண்டுகளாக மாறவே இல்லை. அது என்ன தெரியுமா? ஒரு மரம் இன்னமும் நிழல் தருகிறது, ஒரு ஆறு இன்னமும் தண்ணீர் தருகிறது, ஒரு பறவை இன்னமும் காலை வணக்கம் சொல்லி கொண்டிருக்கிறது. அதனால்தான் வளர்ச்சியையும் பசுமையையும் ஒன்றாக கொண்டு செல்ல வேண்டும் என்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. நம் நாட்டிலும் பல நல்ல முயற்சிகள் நடக்கின்றன. மரங்கள் வளர்க்கப்படுகின்றன, ஏரிகள் சீரமைக்கப்படுகின்றன, சூரிய மின்சாரம், காற்றாலை மின்சாரம் போன்ற மாற்று ஆற்றல் வழிகள் அதிகரிக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஏனென்றால் இயற்கையை பாதுகாப்பது யாரோ ஒருவரின் தனிப்பட்ட வேலை அல்ல, இது எல்லோரும் சேர்ந்து செல்லும் ஒரு பெரிய பயணம். ஒரு மரத்தின் நிழலில் நின்று பாருங்கள், ஒரு ஏரிக்கரையில் அமைதியாக அமர்ந்து பாருங்கள், அல்லது ஒரு பறவை என்ன செய்கிறது என 5 நிமிடம் கவனித்து பாருங்கள். உடனே புரியும், இயற்கை என்பது ஒரு பெரிய பல்கலைக்கழகம் என்று. அதில் கட்டணங்களும் கிடையாது, தேர்வு கிடையாது, ஆனால் பாடங்கள் நிறைய. உதாரணமாக ஒரு மரம் நமக்கு சொல்லும் பாடம் அவசரப்படாது, ஒரு குளம் சொல்லும் பாடம் சிறிய முயற்சிகளும் பலன் தரும், ஒரு காடு சொல்லும் பாடம் தனியாக அல்ல ஒன்றாக வளர்ந்தால்தான் அழகு. இயற்கை எப்போதும் பொறுமையையும் தொடர்ச்சியையும் கொண்டாடுகிறது. அதனால்தான் பூமியை நேசிப்பது என்பது பெரிய விஷயங்களை செய்வது மட்டுமல்ல, ஒரு பூவை ரசிப்பது, ஒரு பறவையை கவனிப்பது, மழை பெய்யும் போது மண் வாசனை அனுபவிப்பது, இவையும் பூமியை நேசிக்கும் வழிகள்தான். நம் குழந்தைகள் மரங்களை பார்த்து வளர வேண்டும், பறவைகளின் குரலை கேட்டு வளர வேண்டும், மழை வந்தால் குடைக்குள் மட்டும் ஓடாமல் ஆஹா மண் வாசனை என சொல்ல கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அப்போதுதான் இயற்கையோடு இருக்கும் உறவு அடுத்த தலைமுறைக்கு தொடரும். சில நேரங்களில் நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம், இந்த பூமி நமக்கு என்ன கொடுத்தது என்பதற்கு பதிலாக, இந்த அற்புதமான பூமியுடன் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று. ஏனென்றால் பூமி நமக்கு தினமும் ஏதாவது கொடுத்து கொண்டே இருக்கிறது, காற்றாக, தண்ணீராக, உணவாக, அழகாக. பூமி என்பது வெறும் நிலப்பரப்பு அல்ல, அது நம்முடைய வீடு, நம் கதைகள், நம் நினைவுகள், நம் எதிர்காலம். அதனால்தான் இன்று நாம் பெருமையாக சொல்லலாம், என் ஊர் என் பெருமை, என் மக்கள் என் பெருமை, அதைவிட என் பூமி என் பெருமை. பசுமையான பூமியோடும் புன்னகை மனதோடும் மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: பராபவ வருடம் ஆனி மாதம் 14 நாள் செவ்வாய்க்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் குறித்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நாளை முதல் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி அதாவது FMD செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில்

0: கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலா நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் FMD தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுந்தான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்பு துறை நலத்திட்டங்களை பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உரச்செலவை குறைக்க விதை நேர்த்தி அவசியம். பயிர்களை விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சா நோய்களில் இருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்திட வேண்டும். விதை மூலம் பரவும் இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கார்பன்டைசம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின் விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை செலவாகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, வாழை மரங்களில் வாடல் நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் மரத்தை உடனே வெட்ட வேண்டாம். அவ்வாறு வெட்டினாலும் வெட்ட பயன்படுத்திய கத்தி, கடப்பாறை, மண்வெட்டி போன்ற உபகரணங்களை நல்ல மரத்தில் பயன்படுத்தக்கூடாது. சாறு வழியாக நல்ல மரங்களிலும் நோய்கள் பரவ வாய்ப்புள்ளது. சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். மரம் ஒன்றுக்கு 5 கிராம் கார்பன்டைசம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து மரத்தின் வேர் பகுதியிலும் மண்ணில் சுற்றியும் ஊற்ற வேண்டும். மற்ற நல்ல மரங்களில் தார் வெட்டிய பின் சிகிச்சை அளிக்கப்பட்ட வாடல் நோய் உள்ள மரங்களில் தார் இருந்தாலும் அதையும் அறுவடை செய்துவிட வேண்டும். பிறகு பாதிக்கப்பட்ட மரங்களை கிளங்கோடு தோண்டி எடுக்க வேண்டும். அவ்வாறு தோண்டி எடுக்கப்படும் போது ஏற்பட்ட பள்ளத்தில் 2 கிலோ சுண்ணாம்பை இட்டு நன்கு கிளறிவிட்டு சமமாக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரத்தின் பக்க கன்றுகளை அடுத்த பருவ நடவிற்காக எடுக்கக்கூடாது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பசுந்தாள் உரம் மண்ணுக்கு இயற்கை உணவு. பசுந்தாள் உரம் என்பது பச்சை பயிர்களை வளர்த்து மண்ணில் கலப்பதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்கும் இயற்கை முறை. பசுந்தாள் உரத்தினை பயன்படுத்தும் போது மண்ணில் கார்பன், நைட்ரஜன் மற்றும் மற்ற சத்துக்கள் அதிகரிக்கும். மண்ணின் துகள்கள் ஒன்றிணைந்து மண் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும். மண் நீரை நீண்ட நேரம் தக்க வைத்து வறட்சியை தாக்கும் திறன் பெறும். மண்ணில் நல்ல நுண்ணுயிர்கள் அதிகரித்து மண்ணில் உயிர்த்தன்மை மேம்படும். இயற்கையான நைட்ரஜன் கிடைப்பதால் ரசாயன உரங்களின் செலவு குறையும். மண் வளம் அதிகரிப்பதால் பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிகரிக்கும். பசுந்தாள் உரமாக சணப்பை, தட்டை பெயர், செஸ்பேனியா, அகத்தி, கொள்ளஞ்சி, மக்காச்சோள பயிர்களை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்தும் போது பயிர்களை 45 நாட்களிலிருந்து 60 நாட்கள் வளர்க்கவும். 15 லிருந்து 20 நாட்கள் விட்டு பிறகு முக்கிய பயிர்களை நடவு செய்யவும். இவ்வாறு செய்வதால் மண்ணை வளப்படுத்தி மகசூலை உயர்த்தலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இதை எப்போ அறுவடை செய்யலாம்? 3 மாதம் கழிச்சு உடனே அறுவடைக்கு தயாராகி 90 நாள் 110 நாள் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம். மக்காச்சோளத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விவசாயம். மற்ற விவசாயங்களோட செலவு கம்மி. மக்காச்சோளத்தில் ஒரு அடி உரம் கொடுக்குறோம், ரெண்டாவது ஒரு தலைச்சத்துள்ள உரம் கொடுக்குறோம். படைப்புழு இந்த மாதிரி நோய் தாக்கல் இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறோம். களை எடுக்கிற முறை வந்து வேறு வந்து அதிகமாக நல்ல நிலத்துக்குள்ளே போகிறதுக்காண்டி கொத்தவனை வச்சு நல்லா களை எடுத்து விட்டு வச்சுக்கோங்க. வேறு எளிதாக வந்து அந்த நிலத்தில் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மக்காச்சோளத்தை வேறு பார்த்தீங்கன்னா நல்ல ஆழ விழுதுகளோடு வந்திருக்கும். இப்படி இப்படி அது விவசாயிகளுக்கு தெரியும், நேரடி பார்த்தவங்களுக்கு.

பெரிய விவசாயம் பண்ணவங்களுக்கு இருக்கலை பிடிச்சு ரொம்ப எலும்பு மாதிரி இருக்கும் அந்த வேர்கள். வேர்கள் மூடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா ஈல்டுக்கு வரும்போது கருது சாயாமல் இருக்கிறதுக்காண்டி தூரில் வந்து மண்ணெண்ணெய் கொடுத்தோம்னா அழகாக நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பயிர் வந்து. இல்லை நம்ம களை வெட்டாமல் போயிட்டு களைக்குள்ளையே பயன்படுத்திட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, களை செத்து போகும். ஆனால் வேர் பிடிப்பு இல்லாமல் அதை நல்லா வளர்ந்து முதிர்ந்து கதிர் வரும்போது அந்த வெயிட் தாங்காமல் தட்டை சாய ஆரம்பிச்சிடும். அதுக்கானே நம்ம என்ன செய்யணும், மொதல் அந்த வேர்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் கொடுக்கணும் பயிருக்கு வந்து. கொடுத்தோம்னா தான் நல்ல புடிமானம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம களை எடுக்கணும், ரொம்ப ஆள்

0: சாய ஆரம்பிச்சிடும். அதுக்கான நம்ம என்ன செய்யணும், முதல் அந்த வேர்களுக்கு வந்து மண்ணெண்ணெய் கொடுக்கணும். பயிருக்கு வந்து கொடுத்தோம்னாத்தான் நல்ல புளிமணம் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம களை எடுக்கணும், ரொம்ப ஆள் செல்லுது, பணம் நம்மளால் செலவழிக்க முடியல நினச்சோம்னா ஒரு களைக்கல் இருக்குது கோவில். அவங்களாம் அறிவியல் வேளாண்மை நிலையத்தில் இருந்துட்டு வயல்வெளி ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சியில் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மூலியமாக அந்த களைக்கல்லை வந்து நான் பயன்படுத்தினேன். நிலத்தை வந்து இலக்கம் கொடுக்குறக்கானே களை வெட்டி விட்டுட்டேன். ரெண்டாவது வந்துட்டு களை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செலவை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்றக்காக அந்த களைக்கல்லையை நான் பயன்படுத்தினேன். நிலம் வந்து சுத்தமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நாங்கள் முதல் வெட்டின களையோடய வச்சுட்டு லாபகரமாக இருந்துச்சு. ஏக்கருக்கு வந்து இப்போ 10 ஆள் 15 ஆள் களை வெட்டுறோம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு 300 ரூபா 15 ஆள் 20 ஆள்னா 6000 வந்து நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். தொழில்நுட்பங்களை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணுவேன். எல்லா விவசாயிகளுமே வந்து கண்மூடித்தனமாக விவசாயம் பண்ணக்கூடாது. இவ்வளவோ நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு, உரைப்படி கற்றுக்கிட்டு அதுபடிதான் நம்ம விவசாயம் பார்க்கணும். அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து நமக்கு விவசாயிகளுக்கு வந்து நிறைய வந்து பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சிகள்லாம் ஒவ்வொரு விவசாயிகளும் போய் கலந்துக்கணும். அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய வட்டார அளவிலோ வேளாண் விரிவாக்க மையங்களிலோ போயிட்டு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதன் மூலியமாக வந்து தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம விவசாயம் பண்ணாத்தையும் நம்ம வந்து அந்த விவசாயத்துலேருந்து அதிக லாபம் பெறலாம். எந்த நஷ்டம் இல்லாமல் விவசாயம் தொடர்ந்து பண்றதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பண்ணணுமா, போட்ட முதலோட டவுல் மடங்கு எடுத்தோம். அந்த வகையில வந்து மக்காச்சோளம் வந்து டவுல் மடங்கு எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த பயிர். செய்யக்கூடிய விவசாய பயிர்களை வந்து மக்காச்சோளத்தை வந்து முதன்மை வைக்கலாம். செலவு கம்மி, உழைப்பு கம்மி, வருமானம் வந்து அதிகம்.
1: இதுவரை மக்காச்சோள சாகுபடி குறித்து விருதுநகர் மாவட்ட விவசாயி சி வாசுகி கணேசன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
3: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
4: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
3: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
2: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
3: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
4: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
3: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
3: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
4: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
3: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
5: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள்.

0: பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12ஆம் தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும் கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்ப பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்ட முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில் நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்றும் விண்ணப்ப

0: சட்டத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2 முதல் 4 வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6 நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100 மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமைமிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டு தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6 முதல் 3 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரி செய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்தது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மிக்சி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: இப்பத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: நேரம் காலை 6:55.

0: இனிமையான காலை வணக்கம் நேர்களே. காலையினாலே ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பொழுது, அந்த சந்தோஷம் தரக்கூடிய பொழுது மேலும் சந்தோஷமாக்குறது யாருங்க? குழந்தைகளோட மழலை மொழிதான். தினம் தினமும் காலையில 6:55 ஆனோடனே நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்க எல்லாருமே ஜாலியா கேட்டு ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க பூந்தளிர் நிகழ்ச்சி. இன்னைக்கு பூந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம கூட ஒரு குட்டி சார் இருக்காரு. அவரு என்னெல்லாம் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் ராயத்யதே.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க நம்ம நிகழ்ச்சியில என்னென்ன தனித்திறமை எல்லாம் வெளிப்படுத்த காத்துட்டு இருக்கீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: ஓ சூப்பர், பாட்டு பாட போறீங்களா? சரி பாடுங்க, கேட்கலாம். டம் டம்
1: டம் பம் பம். காக்காவுக்கு காக்காவுக்கு கல்யாணமா, கட்டேரும் வந்து சரி சொல்லிச்சா, நரிக்கும் நரிக்கும் கல்யாணமா, நாலு கால் ஓட்டுக்கிறதுக்கு கொண்டாட்டம்மா.
0: சூப்பரா இருக்கே இந்த பாட்டு. அடுத்ததா எந்த பாட்டு பாட போறீங்க? டம் டம்
1: டம் பம். காய்கறிகள் பாட்டு பாட போறேன். குண்டு குண்டு கத்தியிருக்காய், உருண்டையான சுண்டக்காய், நீளமான முருங்கக்காய், நீண்டு தொங்கும் போடலங்காய், பட்டை போட்ட வெண்டக்காய், பச்சை நீரை மிளகாய் எடுத்து சென்றுலாம்.
0: காய்கறிகள் பாட்டு ரொம்ப அருமையா இருக்கு. அடுத்த பாட்டு
1: மலை பாட்டு பாட போறேன். மலைய மலைய வா வா, மரங்கள் வளர வா வா, உளம் சலிக்க வா வா, உலகர் மயில வா வா, ஆறு ஓட வா வா, ஆட்டம் போட வா வா.
0: சரி சூப்பர், அடுத்ததா ஒரு பாட்டு பாடிறீங்களா? நாங்கெல்லாம் கேட்க ரொம்ப ஆர்வமா காத்துட்டே இருக்கோம்.
1: தோசையம்மா பாட்டு பாட போறேன்.
0: தோசையம்மா தோசையா? ஓ, உங்களுக்கு தோசைனா ரொம்ப பிடிக்குமா?
1: தோசையம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு உளுந்தமா, காலந்த சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, எங்களுக்கு 2, பாப்பாவுக்கு 1, ஜீனி நைட் சேர்த்து கூடி கூடி உண்போம்.
0: இவ்வளோ நேரம் சூப்பர் சூப்பரான பாட்டுலாம் பாடுனீங்க, அடுத்து என்னெல்லாம் சொல்ல காத்துட்டு இருக்கீங்க?
1: திசைகள் 4.
0: சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு.
0: இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்கிறதுக்காகவே அழகழகான பாடல்கள், கூடவே அவருக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி குட்டியான விஷயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு தன்னோட மழலை மொழியால ராஹித்யா தேவ். ராஹித்யா, இவ்வளோ நேரம் நீங்கள் பேசினது எல்லாமே கேட்டுட்டு இருந்த நேயர்கள் எல்லாருமே நீங்கள் சூப்பராக பேசுனீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுவோமா?
1: அனைவருக்கும் நன்றி.
0: நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் எல்லாருக்குமே ராகித்யா தேவ் பேசினது ரொம்ப பிடிச்சிருக்கும்ன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சியில குட்டி ராகித்யா தேவோட சேர்ந்து நானும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும்

மற்றும் ராமேஸ்வரம் பண்பை 100.9 வைகரை பொழுதின் வெளிச்சத்திலே வண்ணங்கள் சிதறும் பொய்கையிலே ஆம் நேயர்களே, நாம் கேட்கிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வரவிருப்பது தில்லாலங்கடி திரைப்படத்தில் இருந்து.

0: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யப்புக்களை தொடர்வது வேலைவாய்ப்பு செய்திகள். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் CICT எனப்படும் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் வெளியிட்ட வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அசோசியேட் ப்ரொஃபஸர் பதவிக்கு மொத்தம் காலியாக உள்ள 6 இடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது.

28/6/2026 முதல் அறிவிப்பு வெளியாக உள்ளது. அதிலிருந்து 60 நாட்களுக்குள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு மற்றும் கல்வி தகுதி பற்றி அறிய https://www.cict.in என்ற இணையதள வாயிலாக அறிந்து கொள்ளலாம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்தவர இருக்கும் பாடல் கழுகு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு

0: முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷேஷ் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷேஷ் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார். நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயக மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன

கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகே உள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஷ்மாஸ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:26.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இந்த செவ்வாய்க்கிழமை அம்மாப்பேட்டை ஸ்ரீ வீரகாளியம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். தஞ்சை நாகப்பட்டினம் பேருந்து சாலையில் தஞ்சையிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அம்மாப்பேட்டையில் இந்த கோயில் உள்ளது. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் என்று பாடுவார் பாரதியார். தஞ்சை மாவட்டத்தில் பல ஊர்களில் காளி வழிபாடு சிறப்பாக நடைபெறும். அவற்றில் ஒன்று கோயில்தான் இந்த அம்மாப்பேட்டை வீரமாக்காளி. பல வருடங்களுக்கு முன் வெண்ணாற்றில் அத்தி மரத்தினால் ஆகிய அம்மன் விக்கிரகம் மிதந்து வந்தது. அதனை ஊர் மக்கள் எடுத்து வந்து அதற்கு ஓரைக்குடிசை அமைத்து வீரகாளியம்மன் என்ற பெயர் சூட்டி வழிபட்டு வந்தனர். சில ஆண்டுகளுக்கு பின் விக்கிரப்பன் வாய்க்காலில் மண் தோண்டும் போது அம்மனின் கற்சிலை கிடைத்தது. அதனை அத்திமர காளிக்கு முன் பிரதிஷ்டை செய்தனர். அது முதல் அந்த கற்சிலை மூலவராகவும் அத்திமரத்தினராகிய அம்மன் உற்சவராகவும் கருதி வழிபட்டு வந்தனர். பின்னர் கோவிலுக்கு ஓட்டு கட்டடம் அமைத்தனர். அதன் பின் கற்றளியாக கோவிலை அமைத்தனர். ஆலய கோபுரத்தில் சுதை வடிவ அம்மனின் திருவுருவை தரிசிக்கலாம். ஆலய நுழைவு வாயிலை கடந்தவுடன் மகாமண்டபத்தில் சிம்மம் அமைந்துள்ளது. அடுத்து கருவறையில் அத்திமரத்தால் செய்யப்பட்ட ஆதி வீர காளியம்மனும் அவருக்கு முன் கல் திருமேனி கொண்ட அம்மனும் உள்ளனர். மகாமண்டபத்தில் துர்க்கையம்மனை தரிசிக்கலாம். வெளிச்சம் வரும்போது வலப்புறத்தில் சௌபாகிய யோக வாராகி அம்மன் சன்னதி உள்ளது. இவள் எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்களை விரட்டக்கூடிய சக்தி மிகுந்தவள். இவள் அன்னை பராசக்தியின் போர்ப்படை தளபதி. இவளை ராஜராஜ சோழனுக்கு குலதெய்வம். பஞ்சமி நாளில் வாராகியம்மனுக்கு தேங்காயில் தீயிட்டு தீபமேற்றி வழிபடுகிறார்கள். இந்த ஆலயத்தில் ஒரு காலத்தில் புற்று வழிபாடு நடந்தது. இப்போது அதே இடத்தில் நாகக்கன்னியம்மன் வழிபாடு நடக்கிறது. ஆலயத்தின் இடதுபுறத்தில் லக்ஷ்மி குபேரரை தரிசிக்கலாம். வீர காளியம்மனை வழிபட்டால் நம் மன விருப்பங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறிடும். திருமணப்பேறு, மகப்பேறு, வேலைவாய்ப்பு ஆகியவை கிட்டிடும். எடுத்த காரியத்தில் வெற்றியும் வசப்படும். சரளமாக பேச்சுத்துறனின்றி திணறும் குழந்தைகளை தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமைகளை இங்கு வந்து முறைப்படி வழிபட்டால் சரளமாக பேசும் திறன் பெறுவர். சித்திரை மாதம் 10 நாள் பெருந்திருவிழா. முதல் செவ்வாய்க்கிழமை வீதி உலா நடைபெறும். 5 நாட்கள் வீதி உலா முடிந்து ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் வந்தடைவார். அம்பாளின் திருநடன வீதி உலா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபடுவார்கள். மேலும் ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி நவராத்திரி, பங்குனியில் சதசண்டி ஹோமம், மார்கழி மாத விடியற்கால பூஜை, பௌர்ணமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை முதலியவை இங்கு நடைபெறும் சிறப்பு வழிபாடுகள் நம் இன்னல்களை களைந்து இன்பங்களை வாரி வழங்கும் அம்மாப்பேட்டை ஸ்ரீ வீரகாளியம்மனை வழிபட்டு நல்லொருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
1: நேரம் காலை 7:30. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வர இருக்கும் பாடல் அயோக்கியா திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 7:34. நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.1 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கில் அடுத்து வரவிருக்கும் பாடல் டான் படம் டான் திரைப்படத்திலிருந்து.

நாளடைகளில் இன்று பகவத்கீதை வீதியோகம் நிகழ்த்துபவர் சுவாமி சிவயோகானந்தா பிராமண கல்யாண மகால், பழைய போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு, எஸ்எஸ் காலனி, மதுரை. ஏற்பாடு சின்மயா மிஷன், பிராமண கல்யாண மகால் டிரஸ்ட். மாலை 6:30 முதல் இரவு 7:45 மணி வரை.

கோவா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். நாளிலில் இன்று அரசு சித்திரை பொருட்காட்சி தமுக்க மைதானம் மதுரை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை.

கேட்ட பாடல் திருச்சிற்றம்பலம் படத்திலிருந்து. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பிரேக்வாஷ் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருக்கும் பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 7:54. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில் அடுத்து வர இருக்கும் பாடல் ஓ மணப்பெண்ணே படத்திலிருந்து.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜு பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம்

உத்தரவிட்டுள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது பாட்டு வேணுமா. வார்த்தைகள் தேடி அலைகின்றேன், உன் மௌனம் கலைக்க துடிக்கின்றேன். இதயத்தின் ஓசை கேட்கிறதா? இங்கு ராகங்கள் உனக்காக பிறக்கிறதா? ஆம் நேயர்களே, நாம் கேட்கிறப்பது பாட்டு வேணுமா. நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க 0452 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும்.

0: இணைப்பில் இருக்கும் முதல் நேயர்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயா, சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்துல இருந்து அழகர்.
0: வணக்கம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: இந்த லப்பர் பந்தல இருந்து சில்லாஞ்சிரிக்கு பாடு கொடுத்துருங்க.
0: கேட்டலாமா?
1: கேட்டலாம் ஐயா.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க 04552 என்ற மதுரை முன் இணைப்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் இருக்கும் இணைந்திருக்கும் அடுத்த நேயர்,
1: பயனற்ற சொற்கள் பேசுவது மாசமில்லா மலருக்கு ஒப்பானது என்று கூறி இணைப்பில் நிறுவது காரைக்குடி சாமிநாதன் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: ஜில்லா படம் வந்து ஜில்லா சார், அதுல வந்து சிரசா போகையில் இந்த பாடல் போடணும் சார்.
0: கேட்டலாமா?
1: நன்றி சார்.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவுக்கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரையில், அண்ணா நகர், மதுரை.
2: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இளம் காலை பொழுதில் மனமெங்கும் மனை வீசிக் கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: ஏ, இன்றைக்கு படம் வந்து பராசக்தி, நெஞ்சாங்குழி வந்து போகின்றார் என்ற பாடல்.
2: கேட்டலாமா?
3: நன்றிங்க ஐயா.
2: நன்றிங்க ஐயா.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: சிவகங்கை மாவட்டம் திருப்பந்தாளையா கோவந்திலிருந்து காசிமாயிருக்கேன்.
1: ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
2: மலையான கூடத்திலிருந்து
1: பாடல் கேட்டலாமா?
2: ஆ கேட்டுருக்கேன் சார்.

0: நேரம் காலை 8:24. நேர்களை இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: அன்பில் அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்பது சிவகங்கை மாவட்டம் குண்டேரிப்பட்டி தவங்கம்யா.
0: வணக்கம், என்ன பாடல் வேணும்?
1: காட்டுமல்லி பூத்து இருக்கு.
0: ஓகே, கேட்டலாமா?
1: நன்றி.
0: நன்றி.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா, பாட்டு வேணுமாலும் இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்கான பாடல்கள் கேட்டிருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சிவகங்கை, அழகுடையான் தமிழ் செல்வன்.
2: வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: அடுத்த பேர் பாசனம் போல இருக்கு, பாடல் வந்து ரெட்டசன் பாடலாம் பாட்டு
2: கேட்டுடலாமா?
3: நன்றி நன்றி, என்ன பக்கத்துக்கு நன்றி.

நேரில் இருந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுட்டு இருக்கிறது பாட்டு வேணுமா. நம்ம பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்க 0452 என்ற மதுரை 3 நிற்புடன் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளவும். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பண்பலையின் பாடல்.

நேரம் காலை 8:41. நாம் கேட்டுக்கிட்டு இருப்பது பாட்டு வேணுமா. நேர்களில் இருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா பாட்டு வேணுமாவில்

0: நேரம் காலை 8:49.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இப்போ சொல்ல போகிறது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அப்போது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தவர் மருதுபாண்டியர் ஆழையார் கோவிலுக்கு ஒரு பெரிய தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணினார், சிற்பிகளையெல்லாம் வரவழைச்சார். கடைசியாக அந்த தேரின் அச்சுக்கு ஒரு பெரிய மரம் தேவைப்பட்டது. அதுக்கு பொருத்தமாக ஒரு மரம் எங்கே கிடைக்கும்னு தேடினார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருப்புவனத்தில் வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள ஆலயத்துக்கு எதிரில் ஒரு பழமையான பெரிய மருத மரம் ஒன்று இருக்கிறதாக கேள்விப்பட்டார். உடனே அதை வெட்டி அனுப்பும்படியாக அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார். அதிகாரிகள் உடனே அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் அதை வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் அங்கே ஓடி வந்தார். அவர் வந்து இந்த திருப்புவனநாதருக்கு பூசை செய்து வந்த இந்த ஆதி சைவர்களில் ஒருத்தர். அவர் பேர் வந்து புஷ்பவன குருக்கள்னு பேர். அவர் என்ன பண்ணார், அந்த மரத்தை வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிகிட்டே ஓடி வந்தார். இது மன்னர் உத்தரவுன்னு நாங்கள் அதிகாரிகள், அந்த மன்னர் மீது ஆணை, இதை நீங்கள் வெட்டக்கூடாதுன்னார் அவர். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே இதை மன்னருக்கு தெரியப்படுத்தினாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு வியப்பு. உடனே அவரே புறப்பட்டு நேரில் அங்கே வந்தார். யார் அவர் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் உங்களுக்கு பயந்துக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார் அப்படின்னாங்களாம். உடனே மன்னர் அவருக்கு ஒரு அபய நிருபம் எழுதி அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் குற்றவாளிகளுக்கோ அல்லது பயந்து ஓடினவங்களுக்கோ நீங்கள் பயப்பட வேணாம், இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு அரசர்கள் அனுப்பி வைக்கிற கடிதத்துக்கு அபய நிருபம்னு பேர். அப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சார். அதை கண்டதும் அவர் கொஞ்சம் தைரியமாக திரும்பி வந்தார். மன்னர் கோபப்படாமல் கேட்டார், அந்த மருத மரத்தை வெட்ட வேணாம்னு தடுத்தது உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னார் அவர். காளையார் கோவிலில் வந்து தேர் வேலைக்காக அதை வெட்ட சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு சில காரணங்கள் உண்டு அப்படின்னாராம் அவர். என்ன காரணம் அது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கார் மன்னர். வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றவங்க ஆற்றுல குளிச்சுட்டு சாமி தரிசனம்

0: பண்ணுவாங்க. எப்பவும் இங்கே தண்ணி ஓடுறதில்ல. கோடை காலத்தில் வடகரை ஓரமாக தான் கொஞ்சோண்டு தண்ணி ஓடும். அப்போ அங்கே குளிச்சுட்டு சுடு மணலில் நடந்து வர்றவங்க இந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது வழக்கம். இந்த மரம் எவ்வளவோ காலமாக இங்கே இருக்குது. எவ்வளவோ பேர் இதோட நிழலில் இளைப்பாறிக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள் இவங்கெல்லாம் வர்றாங்க. இந்த மரத்தை வெட்டிவிட்டால் அவங்கெல்லாம் வெயிலில் தவிச்சு போடுவாங்க. ஆனால் கோவில் தேருக்கு இந்த மரம் தான் வேணுங்கிறது இல்லை. இந்த மரத்தை பார்க்கும்பொழுது எனக்கு மன்னர் ஞாபகம் தான் வரும். எவ்வளோ பேருக்கு நிழலாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம், இந்த மருத மரம் மன்னருடைய பெயரை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். மருது பாண்டியர் நிமிர்ந்து அந்த குருக்களை பார்த்தார். நீங்கள் செஞ்சது சரிதான், மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அந்த மரம் வெட்டப்படலை. தேருக்கு வந்து வேறு மரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு உண்மை சம்பவம், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அகந்தை இல்லாத ஒரு அரசன்தான் தன்னுடைய உத்தரவு தடுக்கப்படும் போது அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அதை மாற்ற முடியும். மருது பாண்டியர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னர். நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருந்தார், வசதியான ஆள். ஊருக்கு அவர் தான் தலைவர். கிராமத்து எல்லையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டணும்னு மக்கள் சொன்னாங்களாம். உடனே இவர் சில ஆட்களை அனுப்பி அதை வெட்ட சொன்னாராம். இவங்க போய் அதை வெட்டும் பொழுது சில பேர் வந்து அதை தடுத்துருக்குறாங்க. இது தலைவர் உத்தரவு, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னாங்களாம். நாங்கள் ஏன் தடுக்கிறோம்னா, இந்த மரத்தை பார்க்கும் பொழுதுலாம் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மரத்தை வெட்டிவிடாதீங்க அப்படின்னாங்களாம். இதை கேள்விப்பட்டதும் அது என்ன அப்பேற்பட்ட மரம் அப்படின்னு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்களாம், அது வந்து தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுகிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. தினம் தினம் நம்ம ஏதாவது ஒரு முக்கிய தினங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டே வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு சர்வதேச நாடாளுமன்ற தினம் மற்றும் சர்வதேச சிறுகோள் தினம் தாங்க கொண்டாடப்படுகிறது. தொடர்ந்து இந்த தினங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு.

0: நன்றி, வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்ருக்கோம் ட்ரைவ் டைம் பீட்ஸ். இன்றைக்கி சர்வதேச நாடாளுமன்ற தினம் கொண்டாடுறதா சொன்னேன். எதனால் இந்த தினம் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? உலகத்தில் இருக்க எல்லா நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்துறதுக்கும் மக்களின் தேவைகளெல்லாம் சட்டப்பூர்வமாக நிறைவேற்றுவதற்கும் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை எல்லாம் கவனித்து இளைஞர்கள் மற்றும் பெண்களின் பங்களிப்பை நாடாளுமன்றத்தில் அதிகரிக்கிறத நோக்கமாக கொண்டு தாங்க இந்த தினம் கொண்டாடப்படுது. ஒரு பாடலுக்கு பின் தொடர்ந்து பேசலாம். இது ட்ரைவ் டைம் பீட்ஸ்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட உற்சாகமான பாடல்கள் மாதிரி ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. ஜூன் 30 தேதி இந்த நாளுக்குன்னு இன்னொரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னு கேட்கலாமா நேர்களே? சிறுகோள் மோதல்கள், அதாவது விண்வெளி பாதையில ஏற்படுற சிறுகோள் மோதல்கள் போன்ற நிகழ்வுகள்ல இருந்து பூமியை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் வந்து எடுப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையால இந்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வதேச சிறுகோள் தினமாக உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டு அனுசரிக்கப்பட்டு இருக்கு. தகவல் கேட்டுடும், அடுத்ததான் என்ன கேட்க போறோம், பாட்டு தான் கேட்க போறோம் நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நேரம் 9:19 கேட்டுட்டு இருக்கீங்க கத்திருக்கோ நேரம் இல்லை. அடுத்ததா நாம கேட்க போற தகவல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஎம் ஸ்கீம் ஸ்வதேஷ் தர்சன் 2.0 இதை பத்திய தகவல் தான் நாம கேட்க போறோம் நீர்களே. இந்த தகவல் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உலக சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான். அதாவது மிகவும் நிலையான, பொறுப்பான மற்றும் ஒரு சுத்தமான ஒரு சுற்றுலா ஸ்தலத்தை வந்து நம்ம அனுபவிக்கணும். அதை வந்து நம்ம எப்படி சொல்றது, அந்த சுற்றுலா தலத்தை வந்து சுத்தி பார்க்கும்போது அது நம்ம மனசுல வந்து அப்படியே ஆழமா பதியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சுற்றுலா தலத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேம்படுத்த போறாங்க. அதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்கீம் ஸ்வதேஷ் தர்சன் 2.0. அடுத்ததா பாட்டு கேட்டலாம். தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துல தான் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: சொடக்கு போட்டுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: இவங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்கத்தோ

150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ட்ராக் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நிருமலை. பிஎம் ஸ்கீம் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டம், இதை பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் நீர்களே. இந்த திட்டத்தின் மூலமாக உள்ளூர் பொருளாதாரம், கைவினைப் பொருட்கலைஞர்கள், கைவினைப் பொருட்கள் மற்றும் கலாச்சாரம், சமூக பங்கேற்பு ஆகியவற்றை சுற்றுலா அனுபவத்துடன் ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் தான் இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.

குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட அதிரடி பாடல்களுமாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. ஸ்வதேஷ் தர்சன் 2.0 இதை பற்றிய தகவல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இந்த திட்டத்தோட ஒரு துணை திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CBDDD 38 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்மீக சுற்றுலா தலங்களை வந்து மேம்படுத்துறதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த துணை திட்டம் வந்து உருவாக்கியிருக்காங்க. கேட்டுடும் பாடல் கேட்டலாம் தர்பார் திரைப்படத்தில இருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: சும்மா கீழ் சூப்பர் ஐயோ இது தேர்தல கீழா
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்னு. சொல்லுங்க டயானா, அடுத்து என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம்?
2: நம்ம இப்ப கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா பிஎம் ஸ்கீமோட ஸ்வதேஷ் தர்சன் 2.0 இதை பத்திய தகவல் தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல. அதுல ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு, அது என்னன்னு தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க. இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உத்தரகாண்டில் உள்ள மெஹரி ஏரியை சுத்தி மிதக்கும் மரக்குடல்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டதால இந்த ஏரிக்கரை அனுபவங்களை வந்து மக்கள் வந்து ரொம்ப அழகாகவே சுவாரஸ்யமாகவே அனுபவிச்சுட்டு இருக்காங்களாம், சுற்றி பார்த்துட்டு இருக்காங்களாம் திரும்ப திரும்ப போய். அதான் இதை வந்து ஒரு சிறப்பம்சம். இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நிகழ்ச்சியை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போ பாடல் கேட்டலாம் துணிவு திரைப்படத்திலிருந்து.
3: இருந்து

0: நேரம் காலை 9:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சொல்லுங்க டயானா, அடுத்து ஏதோ சிறப்பம்சம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நாங்கள் கேட்க ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், சொல்லுங்க.
1: ஆர்வமாக காத்துட்ருவீங்கன்னு தெரியும். இன்னொரு சிறப்பம்சம், அதாவது இந்த பிஎம் ஸ்கீம் ஸ்வதேஷ் தர்சனில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹரியானாவின் குரு கஷேத்திரத்தில் ஆழ்ந்த கதை சொல்லல்

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. சொல்லுங்க டயானா, அடுத்து ஏதோ சிறப்பம்சம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நாங்க கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம், சொல்லுங்க.
1: ஆர்வமா காத்துட்டு இருவீங்கன்னு தெரியும். இன்னொரு சிறப்பம்சம், அதாவது இந்த பிஎம் ஸ்கீம் ஸ்வதேஷ் தர்சன்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரியானாவின் குரு கஷேத்திரத்துல ஆழ்ந்த கதை சொல்லல் மற்றும் கலாச்சார விளக்கத்தின் மூலம் பார்வையாளர்களின் அனுபவத்தை வளப்படுத்துறதுக்காக மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்ட கருப்பொருள் சார்ந்த ஈர்ப்புகள், அதாவது திரை நுணுக்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கான். இது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் இல்லையா? அதான் வந்து முக்கியமான சிறப்பம்சம் இவர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல ட்ராடாம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: இசை ஜாலமாய் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை. சொல்லுங்க சாந்தினி, அடுத்துதான் நேர்களுக்கு என்ன தகவல் சொல்ல போறீங்க?
5: நேர்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியை பத்தி தான் சொல்ல போறேன். நமக்கே தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு மாநில பட்டாம்பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டு மாநிலத்துக்குன்னு ஒரு மாநில பட்டாம்பூச்சி இருக்கு. அழகா மஞ்சள் கலர்ல இருக்க ஏமன் பட்டாம்பூச்சி தான் அது. இந்த ஏமன் பட்டாம்பூச்சியை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த ஏமன் பட்டாம்பூச்சியோட சேர்த்து மொத்தம் 32 பட்டாம்பூச்சி இனங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பாடலுக்கு பிறகு பேசலாம்.

பதுங்காத தயங்காத

0: நேரம் 9:55 கேட்டுட்டு இருக்கீங்க, காத்திருக்கு நிறுமலை நிறைவான தகவலா சொல்ல காத்துட்டு இருக்காங்க சாந்தினி, அப்படியே சொல்லிருங்க.
1: இன்னைக்கு நிறைவான தகவலா நம்ம கேட்க இருக்கிறது மலர்களை பத்தி தாங்க. ஒவ்வொரு மலர்களும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும், அதை பத்தி யாராவது எப்பயாவது யோசித்திருக்கீங்களா? இந்த கலருக்கெல்லாம் என்ன காரணம்னு இருக்குங்க. இந்த கலர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வகையான நிறமிகள் தான் காரணம். சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம், கருவுதா போன்ற நிறங்களுக்கெல்லாம் ஆந்தோசைனின் அப்படிங்கிற நிறமையும், மஞ்சள், ஆரஞ்சு போன்ற நிறங்களுக்கெல்லாம் கரோடினாய்டு அப்படிங்கிற நிறமையும், பச்சை கலர்ல இருக்க மலர்களுக்கெல்லாம் பச்சையும் போன்ற நிறமையும் தாங்க பயன்படுது.
0: படல் கேட்டுலாம் வேட்டையின் திரைப்படத்திலிருந்து.

இப்படி சூடு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாகோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:37.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். கேட்கலாம் விருந்தினர் விருப்பம்.
3: நீங்க இப்ப வாழ்க்கை

0: பல கட்டம் தாண்டி வந்திருப்பீங்க. அங்க ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த பாராட்டு கிடைச்சிருக்கும். அந்த பாராட்டு மூலமா வந்து நீங்க வந்து இன்னும் நம்ம வேலை பார்க்கணும் ஒர்க் பண்ணி வந்திருப்பீங்க. அந்த பாராட்டு எந்த இடத்துல கிடைச்சிச்சுன்னு சொல்ல முடியுமா?
1: நான் போகும்போது எனக்கு வந்து அது ஒரு நார்மல் லைஃபா இருந்தது. ஆனா நான் பிசினஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லும்போது எப்படி சொல்றேன்னா, நான் ஒரு இடத்துல குடுக்கற இடத்துக்கு போனேன், அந்த குடுக்கறதுல பயங்கரமான சந்தோஷம் கிடைச்சது. சோ இப்போ என்னோட எம்ப்ளாயிஸ்க்கோ என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கோ ஒரு இது குடுக்கும் போது அதுல அவங்க பயங்கரமா பாராட்டுவாங்க நம்மள. சோ அதுல கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசா இருந்தது. இது வரைக்கும் நான் வேலைக்கு சொன்னா என் குடும்பம் அது மட்டும் தான் சந்தோஷமா இருந்திருப்பேன். அதை தாண்டி சொசைட்டிக்கு நான் என்ன கொடுத்துருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் பிசினஸ் குள்ள வந்ததுனால நான் சொசைட்டி கொடுக்கும் போது என் டீம் மெம்பர்ஸோ ஒரு சொசைட்டி நம்மளை பாராட்டும் போது அது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்.

0: குடும்பம், உங்க நண்பர்கள், உங்க தொழில், இது மூணுல எதுக்கு வந்து நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க?
1: நண்பன்
0: ஏன் தெரிஞ்சுக்கலாமா? காரணம்
1: கண்டிப்பா, இப்ப குடும்பம், நண்பன், தொழில் சொன்னீங்க. சோ குடும்பம் ஒரு இடத்துல நம்மள ஜட்ஜ் பண்ணுவோம், தொழிலுமே நம்மள வந்து கண்டிப்பா காப்பாற்றும் இல்லைன்னு நான் சொல்லலாம். ஆனா நண்பன் மட்டும் தான் எந்த இடத்துலயுமே நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. நம்ம லோவா இருக்கும் போதோ அப்பா இருக்கும் போதோ ஹை லோ எனி திங் நம்ம என்ன ஷேர் பண்ணலாம் அவங்க கிட்ட. சோ அந்த இடத்துல நம்மள வந்து இப்போ ஒரு இடத்துல நம்ம லோவா ஷேர் பண்ண விஷயத்த ஃபியூச்சர்ல நம்ம ஹை லெவல் போகும்போது நீ எனக்கு இப்படி சொன்னதான அப்படின்னு எந்த இடத்துலயுமே நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. இதே பரவாயில்ல பாத்துக்கலாம் சரியாயிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. தைரியமா பயப்படாம இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியும் மிஸ்டேக்னு. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ்ட போய் சொல்ல பயப்படுவோம். ஆனா ஃப்ரெண்டு கிட்ட வந்து நம்ம அதை பயப்பட மாட்டோம். இதை பண்ணிட்டேன் சரி எக்ஸ்பிளைன் மிஸ்டேக் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. சோ எந்த வித தயக்கமும் பயமும் இல்லாம சொல்றது நண்பன் தான் என்ன பொறுத்தளவு.

0: இந்த வாழ்க்கையில வந்து நீங்க எடுத்த சரியான முடிவு சிறந்த முடிவு அப்படின்னா அதை எதை சொல்லுவீங்க?
1: வாழ்க்கையில சிறந்த முடிவு ரெண்டு. ஒண்ணு என் ஹஸ்பண்ட நான் செலக்ட் பண்ணது, ரெண்டாவது நான் வேலையை குவிட் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணணும்னு நான் ஸ்டார்ட் பண்ணது.
0: உங்களே நினைச்சு நீங்க பெருமைப்படுற தருணம் அப்படின்றது என்னது?
1: ஒரு கட்டத்துல காசு காசுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரி இது பண்ணிருந்தாங்க. பட் இன்னைக்கு நான் ஒரு 30 பேருக்கு குடுக்கற நிலைமையில இருக்கிற போது அது என்ன நானே நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். யாருக்கிட்டையும் நான் போய் நின்னது இல்ல. சோ என்னையும் நான் பாத்துக்கிட்டு என்ன நம்பி இருக்கிறவங்களுக்கும் குடுக்கற நிலைமைக்கு வர்றப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருந்திருக்கேன். ஏன்னா அந்த காசுக்காக நான் நிறைய இடங்கள்ல போய் நின்றுருக்கேன். படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஒரு எஜுகேஷனுக்கே நான் வந்து நம்ம அப்ப அடுத்த கூட நீ படிக்கிறீங்க கெஞ்சி கெஞ்சிதான் போனா நல்லா படிச்சாதான் படிக்க வச்சாங்க. சோ நிக்கும் போது அந்த காசு இப்போ என்கிட்ட இருக்கு. அது வந்து நான் அதனால நிறைய ஃப்ரீடம் எனக்கு கிடைக்குது.

0: வாழ்க்கையில இப்ப நீங்க நிறைய ஃபேஸ் பண்றீங்க, ஆனா வந்து ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயம் நான் செய்யறதுனால டெய்லி வந்து ஹாப்பியா இருக்கேன், ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆனா அது வந்து நீ டோட்டலாவே ஹாப்பியா வச்சிருக்க அப்படின்னா அது என்ன விஷயம்?
1: ரெண்டு விஷயம் கேட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றது ஒரு 15 மினிட்ஸ் எனக்காக கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது என்ன பண்ணுவேன்னா, தனியா போய் எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு மொட்டை மாடியிலயோ இல்ல எங்கயோ எனக்காக ஒரு 15 மினிட்ஸ் போன்ஸ் எந்த கெஜெட்ஸும் இல்லாம நான் தனியா கொஞ்சம் நேச்சுரோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். செகண்ட், கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பா பேசிட்டு மீட் பண்ணிடுவேன். சோ இன்னைக்கு நடந்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணி பேசி கிளாரிட்டி பண்ணிடுவோம். சோ அது ரெண்டுமே லைஃப்ல ரொம்ப ஹாப்பியா.

0: ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா என்ன மாதிரி எல்லாம் செய்வீங்க? அந்த நாள் ஃபுல்லா என்ன செய்வீங்க? அதாவது நீங்க வந்து உங்க வேலை இதெல்லாம் மறந்துடணும், மறந்துட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலவிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க?
1: நிறைய டிராவல் பண்ணணும் ஃபுல்லா பண்ணுவேன். கண்டிப்பா மதுரா. நான் கோயம்புத்தூர் பேஸ்ல படிச்சனால எனக்கு ஊட்டிக்கு தனியா போய் டிராவல் பண்ணி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு, ஒரு நாள் ஃபுல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு.
0: அருமையா சொன்னீங்க. இப்ப வாழ்க்கையில வந்து தோல்வி சந்திக்காத மனிதர்களே கிடையாது. இப்ப நீங்களும் நிறைய தோல்வி சந்திச்சிருப்பீங்க. அந்த தோல்வி உங்களுக்கு வந்து கற்று கொடுத்த பாடம்னா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: இது வந்து ஒரு எக்ஸாம் ரிலேட்டடா நான் சொல்றேன். தோல்விகள் போது நான் இஜி பண்ணி முடிச்சுட்டு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன படிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஒரே சான்ஸ் தான் கொடுத்தாங்க, நீ இதுல கிளியர் பண்ணி இல்லைன்னா அவங்க மேரேஜ் பண்ணிடுவேன் சொல்லிட்டு. ஆனா நான் கிளியர் பண்ண முடியல, என்னால ஃபெயில் ஆயிட்டேன். அகைன் திருப்பியும் செய்யலாங்க. தேர்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ணேன் பிளினரி எக்ஸாம் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கெஞ்சி கெஞ்சி தான் நான் படிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனல் இயர்ல தான் ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. சோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து நிறைய வரும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் உங்க பர்பஸ் என்னன்னு தேடிட்டு நீங்க அதுக்காக உழைச்சிங்கன்னா பிரச்சனை இருக்காது. பர்பஸே இல்லாம வீட்டுல சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இல்லைன்னா எடுத்த வீட்டுல சொல்றாங்க, நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கான ஃபெயிலியர்ஸ் தாங்கிட்டு திருப்பி வரும் உண்மையில நம்ம சந்தோஷத்தை தருதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். சோ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் கண்டிப்பா தோல்விகள் அவமானங்கள் எல்லாமே இருக்கும். அதை தாண்டி நம்ம எப்படி வர்றது அப்படின்னா கண்டிப்பா பர்பஸ். பர்பஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இன்னைக்கு நான் பிசினஸ் பண்ணலாம், என்னால பத்துக்கே நாள் ஹாப்பியா இருக்காங்க, நான் வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லல, அதனால என் குடும்பம் சந்தோஷமா இருக்கா, என்னோட பர்பஸ் என்னங்கறத நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வர்ற தோல்விகள் எல்லாமே வெற்றியா மாத்திடலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி என்ன நானே திருப்பி பார்த்த மாதிரி வந்தது, இவ்வளவு நாள் உட்கார்ந்து அதை யோசிக்கிறதுக்கு டைம்ல நம்ம ஒர்க் ஒர்க் அப்படி ஓடிக்கிட்டே இருந்ததுனால. பட் இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த கொஸ்டின் கூட எனக்கு ஃபுல் ஹோல் லைஃப் அந்த 30 இயர்ஸ் பிளஸ் கொண்டு போன மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அழகா கொஸ்டின் கேட்டீங்க. தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருப்பது ஒரு பட பாடல். 1992 ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் இளையராஜா அவர்களால் இசையமைக்கப்பட்டு வெளியான சின்னர் கவுண்டர் படத்திலிருந்து பாடல்களை வழங்குவது நான் சாந்தினி.

ஒருபட பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மலேசியா வாசுதேவன் அவர்களின் குரல்களில் இதோ

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்த பாடலாக சின்ன கவுண்டர் படத்திலிருந்து இளையராஜா அவர்களின் குரலில்.
1: கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்டு கண்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எஸ் பி பாலசுப்பிரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடிய பாடல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின் போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோ காக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வர காத்திருக்கிறது. தினம் தினம் வர்ண ஜாலமாய் வண்ண வண்ண தலைப்புகளுடன் வளம் வரும் கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு சொர்க்கமே என்றாலும். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார்.

0: ஆர் பி பரிமலா தேவி அவர்கள். நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைப்பையொட்டிய கருத்துக்களை பகிர்வதற்கு அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுகங்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய உற்சாகமான இந்த காலை பொழுது சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். எவ்வளோதான் சொர்க்கம் அப்படின்னு பார்த்தாலும் நம்ம ஊரை போல இருக்குமா அப்படின்றது தான். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கான தலைப்பும் காத்துட்ருக்கு. சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொன்னாலும் அது ஏன் ஊரை போல இருக்குமாப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அப்படி உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு நீங்கள் சொல்ல காத்துட்ருக்கீங்க. கண்ணாடி மாளிகையில் நேர்கள் எல்லோரும் பங்கு கொண்டு உங்கள் ஊர் பற்றின ஒரு சிறப்பை நீங்கள் சொல்லலாம். சரியா, நம்ம நேரா நிகழ்ச்சிக்கு சென்றலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க உங்க ஊரை பற்றிய ஒரே ஒரு சிறப்பு
2: தான். வண்டாரை வாழ வைக்கும் போது இதுதான் வந்து எங்களுடைய சிறப்பு. ஏன்னா எங்க எல்லாமே வெளியூர்ல இருந்து வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா எல்லாருக்கும். அது வந்து வண்டாரை வாழ வைக்கும் ஊருன்றதுனால வண்டாரை வந்து எனக்கு ஒரு பெருமையான ஊரு நான் சொல்லிக்கிறேன்
1: மேடம். சூப்பர், வண்டாரை வாழ வைக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. எல்லோரும் இதே மாதிரியே ரொம்ப சுருக்கமாகவும் அதே சமயம் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லுங்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
3: முதல்ல உங்க கூட பேசுறதே எங்களுக்கு ஒரு சிறப்பு மேடம். பரிமலா தேவிக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
3: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி மல்லிகாரும் உங்களுக்கும் உங்களை சேர்ந்தவர்களுக்கு சிறந்த வணக்கங்கள் மேடம். நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கும். சரி, உங்க புளியம்பட்டி ஊர் அப்படின்னா என்ன ஸ்பெஷல், நீங்க அதை பத்தி சொல்லுங்க.
3: நீங்க தப்பா சொல்றீங்க, புளியம்பட்டிங்கிறது ஏரியா, அருப்புக்கோட்டைங்கிறது ஊரு. இதுல ரெண்டே ரெண்டு மட்டும் சுருக்கமா ஒட்ட வரையில சொல்லி முடிச்சிருவேன்.
1: அப்ப புளியம்பட்டி உங்க கிராம ஊர் இல்லன்றீங்க?
3: அதாவது அருப்புக்கோட்டைங்கிறது ஊரு.
1: சரி, வச்சுக்கோங்க.
3: சரி, இப்ப சொல்லிடுறேன்
1: சொல்லுங்க.
3: ஆயிரங்கன் மாரியம்மன் கோயில் இருக்கிறது முதல் சிறப்பு. ரெண்டாவது சிறப்பு, மக்கள் கழக எம்சிஆர் முதல் முதல்ல செய்தது எங்க ஊர் தான்.
1: நன்றி நன்றி. அதாவது ஒரு சிறப்பு மட்டும் சொல்ல சொன்னே பரவாயில்ல, அடுக்கடுக்கா சேர்த்து சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால நீங்க சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க.
4: விருதுநகர் மாவட்டம் செம்பட்டில இருந்து சுந்தரமூர்த்தி பேசுறேன் மேடம்.
1: விருதுநகர் மாவட்டத்தில இருந்து
4: திருச்சிவள்ளி ரோட்ல இருக்க, வருஷம் வருஷம் எப்படி போனாலும் ஒரு 500 பொங்க போனா போயிரு மேடம், போக மேடம், பொங்க வைப்பாங்க வருஷம் வருஷம் செம்பட்டில திருச்சிவள்ளி ரோட்ல. அது நைட்டு தான் மேடம் கும்பிட, பகல்ல கும்பிட்டா டிராபிக் ஆகி போகும் சொல்லி அதனால பொங்க போனா அதிகமா போகும் மேடம்.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. எல்லாருமே ஊரோட சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் திருவிழான்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே திருவிழாவை பத்தி சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதனால நீங்க வந்து திருவிழா அப்படின்றது மட்டும் இல்லாம வேற என்னென்ன சிறப்புகள்லாம் உங்க ஊர்ல, எங்க ஊர்ல இதெல்லாம் சிறப்பா இருக்குப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்க மெய்மறந்து சொல்ற நிறைய விஷயங்களை சொல்லலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா, காசிமாரி குடிசரை.
1: வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம்மா. அது குடிசரைன்றது மறு மாவட்டத்துல ஒரு ஃபேமஸான ஊரு,
1: எல்லாருக்குமே தெரிஞ்ச ஊரு.
5: ஆமா அது குடும்பம்.

0: தவம் இருந்து பெருமாளை வர வச்ச இடம். வைகாட்டு கரையில இன்னைக்கு இருக்கு குருவான் கோயில், பேமஸான கோயில் இருக்கு. எல்லாம் வேர்ல்டு லெவல்ல வராங்க. பெருமாளும் இருக்கு, ஆசி வந்து கொடுத்துருக்காரு, ஊருக்கே வந்திருக்காரு. அதே மாதிரி நாகமலை இருக்கு, அதுல மூணு சோனா இருக்கு, அது யாருக்கும் தெரியாது. எங்க ஊர்ல ஒரு ஆளுகளை போறதுக்கு அளவுடைய வனத்துறை கொடுக்கறது ரொம்ப சிரமம். சும்மா போயிட்டு ஊடு பாதையில போயிட்டு வரலாம். ஆனா இந்த ஏதாவது மரங்கிரங்கள் வெட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதோட இல்ல. இருந்தாலும் நாங்க கோயிலுக்கு திருவிழாவுக்கு பெர்மிஷன் வாங்கி வனத்துறோட அனுமதியோட தான் போவோம். கடை வெட்டி சாமி எல்லாம் கும்பிடுவோம். சொத்தம் மாதிரிதான் அது. தேன் கூட இருக்கு, தேன் எடுத்து சாப்பிடுவோம். அது வந்து தவறுதான், தேன் எடுக்கக்கூடாது. இருந்தாலும் நாங்க சின்ன வயசுல போயிட்டு விளையாட்டு போல எடுப்போம், எடுத்து சாப்பிடுவோம். அதெல்லாம் மறக்க முடியாது. பால்ஸ் இருக்கு, பாண்டியராஜ காலத்திலே கட்டின தடுப்பணை இருக்கு.
1: இன்னும் சொல்லிட்டே போவீங்க போல, பரவாயில்ல. சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சொல்லிட்டீங்க. இருந்தாலும் அடுத்த நேருக்கும் வழிவிடணும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேருக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்
2: மேடத்துக்கு. வணக்கம் தருவது மதுரை காகதல் வந்து பஞ்சவனம் பேசுறேன் மேடம். காலை வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: எல்லோருமே நலமா இருக்கோம், சொல்லுங்க
2: மேடம். இன்னைக்கு கேட்டிருக்க தலைப்பு சூப்பர் மேடம். ஆனா நான் பிறந்தது வளர்ந்தெல்லாம் மதுரைதான் மேடம்.
1: மதுரைதான்.
2: ஆமா, மதுரைன்னு சொல்லும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில போய் நாலு கோபுரத்து பக்கம் சாமியை பார்த்துட்டு போய் உட்காருவோம் பாருங்க மேடம். அப்படியே நம்ம பிறந்த மண்ணு அப்படியே அதுல இருக்கு மேடம். அந்த இயற்கை காத்து, அந்த கோபுரத்தை பாக்குறது, நாலா பக்கம் பாக்குறது, வேடிக்கை பாக்குறது, உள்ள இருக்க அந்த சிலைகளை பாக்குறது, அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கும் மேடம். நான் வந்து இதுதான் மேடம் சொல்லணும்னு நினைச்சேன்.
1: சின்ன வயதுல போனதுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: இப்ப பாக்குறதுக்கு அந்த கோபுரம் எனக்கு அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்கு மேடம். அந்த உள்ள
1: விட்டு விட்டு கேக்குது. சரி, பரவாயில்ல, இணைப்பு கொஞ்சம் துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடுவோம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கண்ணாடி மாளிகையில சொர்க்கமே என்றாலும் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
3: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: நேச உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள் சரி, அன்பு சோரிக்கு இனிய காலை வணக்கம். மதுரை ஜவர்புரத்துல உங்கள் அன்பு சோன் அந்தோணி சோரி.
1: வணக்கம், சொல்லுங்க. உங்க ஊரோட சிறப்பு உங்களுக்கு
3: பிடிச்ச நீண்ட நாட்களாவது உங்க உரையாடி ரொம்ப மகிழ்ச்சி. இந்த தருணங்களை அதற்காக நன்றியும் கூட.
1: நன்றி, சொல்லுங்க.
3: கண்டிப்பா டெபினட்டா நான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில பத்தி தான் சொல்லுவேன். என்ன இவ்வளவுதான் நான் வெப்பல கொண்ட பிறந்தாலும் வந்து 30 ஆண்டுகள் ஆச்சு. இப்ப சொந்த ஒரு நல்லது எடுக்க போகும்பொழுது எப்படா மதுரை மீனாட்சி சுந்தரை பட்டணத்துக்கு போகணும் அந்த ஆவல் தான் தோணும். ஆமா, எங்க பார்த்தாலும் ஒரு புனித ஸ்தலங்கள் நிறைந்த ஊர்னா நம்ம மதுரை மீன். ஆமா, எந்த பக்கம் பார்த்தாலும் பள்ளிவாசல், எந்த பக்கம் பார்த்தாலும் சேர்த்து, எந்த பக்கத்தாலும் கூட இந்துஸுடைய வழிபாடு தெய்வ புனித ஸ்தலங்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர்ல வரலாற்று சிறப்பு மிக்க உலக அதிசயங்களே ஒன்றாக நமக்கு கிடைத்தது பெரிய ஒரு கொடுப்பன. மதுரைக்குவே பெருமையை சார்ந்த ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பட்டணம் உலக புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் தான்.
1: நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, சந்தோஷம்.
3: நன்றி.
1: அதாவது ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னா ஒரு கட்டுரையே எழுதுற அளவுக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கு. உண்மையாவே பாராட்டப்படக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் நேரம் காரணமாக எல்லாரும் ஒரு சிறப்பு, ஒன்று ரெண்டு சிறப்புகள் சொன்னீங்க அப்படின்னா அதாவது தெரியாத விஷயங்களை சொல்லுங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம பகிர்றதை விட தெரியாத விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா கேட்கிற நேயர்களுக்கும் ரொம்ப இனிமையா இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கும் வணக்கம்.
4: தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக் கொள்வது மதுரை கடைசி நந்தல் யானமலை புதுப்பட்டி ரோட்டிலிருந்து மணிமாறன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம். மேடம் நம்ம மதுரைக்கு வந்துட்டு மேடம், எனக்கு பிடிச்சது மூணு விஷயம். மதுரை மல்லி மேடம், அது சொர்க்கமே இருந்தாலும் அந்த மதுரை மல்லிக்குள்ள அந்த நறுமணம் வேற எங்கேயுமே கிடைக்காது மேடம்.
1: ஆமா, கண்டிப்பா.
4: ஆமா, தூங்கா நகரம்னு சொல்ற ஒரே நகரம் நம்ம மதுரை மாநகரம் தான். அதே மாதிரி மதுரையில இன்னொரு விஷயம்னா இட்லி. எங்க நைட்ல எங்க இப்ப போனாலும் சுட சுட ஆவி பறக்க இட்லி கிடைக்கும் மேடம். இதுதான் மேடம்
1: என்னுடைய. ரொம்ப நன்றி. அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னீங்க அப்படின்னா கேட்குறதும் நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ரொம்ப நீங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருந்தீங்கனாலும் எங்கள் பகுதியில் இது எல்லாமே சிறப்புப்பா, எங்கள் ஊரில் இது ரொம்ப சிறப்பாக

0: ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதையும் நீங்க சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். நான் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: தூத்துக்குடியில இருந்து பேசுறீங்களா? ரொம்ப சந்தோஷம்.
1: தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி.
0: கோவில்பட்டி தானா? தூத்துக்குடி வட்டம் தானே?
1: ஆமா, தூத்துக்குடி மாவட்டம் தான்.
0: சொல்லுங்க.
1: ஆமா, எங்க ஊருக்கு ஒரு துணை பெயர் என்னன்னா, முதல் ஆரம்ப பெயர் வந்து திருமங்கை நகர்னா கோவில்பட்டிக்கு முதல் பேரு. அதுக்கப்புறம் தான் அத அந்த கோவில்பட்டின்னு அந்த பேரை மாற்றி வச்சாங்க. ஆனா இன்னும் அந்த திருமங்கை நகருங்கிறது பேர்லாம் அந்த அந்த சிறப்போட வந்துடும். அதுவும் போக என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க ஊர் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, வந்தவங்களை வாழ வைக்கிற பூமிம்பாங்க. கோவில்பட்டி வந்து வந்தவங்களை வாழ வைக்கிற பூமி. ஏன்னா கைத்தொழில் நிறைய இருக்கு பாத்துங்க. கடலை மிட்டாயில இருந்து தீப்பெட்டி, பட்டாசு, மில்லு, ஜின்னிங் ஃபேக்டரி, ஒர்க் ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய தொழில் இருக்கு. யார் வந்தாலும் இங்க வந்து ஒழுக்கமா இருந்தா நல்லா பிழைச்சுக்கலாமா? எங்க ஊரு, எங்க ஊருடைய சிறப்பே அதுதான்.
0: தொழில் வளம் நிறைந்த ஊர் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப
1: தொழில் வளம் நிறைந்த ஊரு, ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இருந்தா நல்லா பிழைச்சுக்கலாம் கோயில்பட்டியில.
0: சரி,
1: எங்க ஊர் சிறப்பு அதாமா.
0: ரொம்ப நன்றி. அதாவது சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் தங்கள் ஊரோட சிறப்புகள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில பகிர்ந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மாபெரும் பாத்திரங்கள், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் சொர்க்கமே என்றாலும் இந்த தலைப்பில் தான் நம்ம கருத்துக்களை கேட்டுட்டு இருக்கோம். சொர்க்கமே என்றாலும் நம்மளோட ஊரோட சிறப்பு என்ன அப்படின்றதா இன்னைக்கு நேயர்கள் எல்லோரும் தங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. சரி, அடுத்ததா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரை அழைச்சிடுவோம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ரொம்ப ஆர்வமா பங்கெடுத்துக்கிறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கால தாமதமானோண்டே கடகடன்னு கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த நேயரையும் சந்திச்சிடுவோம். வணக்கம்.
1: கருத்து அறிவித்தவர்களையும் மதுரை பண்பலை கண்ணாடி மாளிகையும் அன்பு பரிமளதையும் மடத்தையும் பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி.
0: பெங்களூர்ல இருந்து ஆப்ல கேக்குறீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, இன்னைக்கு வந்து நம்ம தலைப்பு என்னன்னு தெரியுமா?
1: ஆமா ஆமா, சொர்க்கமே என்றாலும் எங்க ஊரு காரைக்குடி போல வருமா. அதாவது எங்க காரைக்குடியில வந்து அழகப்பா வள்ளல் அழகப்பா செட்டியார் வச்ச கல்லூரிகள், கம்பன் மணிவிழா, சுத்துமாரியம்மன் கோவில், கொப்படையம்மன் கோவில் போன்ற ஆன்மீக தலங்கள் எல்லாருக்கும் நல்ல. திருவள்ளுவருக்கே ஒரு கோவில ஒரு ஆசிரியர் தேங்கொண்டன் கட்டியிருக்காரு குரல். அதெல்லாம் வந்து எங்க ஊரை போல வராது, காரைக்குடிய போல.
0: கண்டிப்பா காரைக்குடியில இருக்கிற அந்த கட்டிடங்களுக்கு உலக புகழ் பெற்றது அல்லவா?
1: ஆமா, ஒரு தெருல இருந்து அடுத்த தெரு வர வீடு இருக்கும். இந்த அளவுக்கு அது கட்டிடக்கலை சிறப்பு பெற்றது காரைக்குடி.
0: ரொம்ப சந்தோஷம், நன்றி.
1: நன்றி.
0: அதாவது சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது பெங்களூர்ல இருந்தாலும் எங்க ஊர் காரைக்குடிப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாவே வந்து சொல்லிட்டு போனாங்க. அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம், நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: வணக்கம். காரைக்குடி இப்பதான் வந்துட்டு போனாங்க, அடுத்து பரமக்குடி வந்துட்டீங்க.
2: ஆமா, ஒவ்வொரு பரமக்குடி காரைக்குடி எல்லா குடியுமே வரும். அதாவது ரொம்ப நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு உங்களோட இடத்துல பேசி.
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது எங்க ஊரு, எங்க மாவட்டம் சரி எங்க ஊரும் சரி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. உலக நாயகன் கமலஹாசன் பிறந்த ஊரு, ஏன்னா அவர் மாதிரி நடிக்க போயிருந்த யாருமே மிஞ்ச முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பக்கத்துல துருகோஷம் அங்க இருக்கு, எங்களுக்கு பக்கத்துலதான் இருக்கு. அது வந்து முதல் முதல்ல தென்னகத்துல சிறப்பு வாய்ந்த சிவதலம்னா உத்ரோசம் அங்கே தான். அங்க வந்து எல்லா மனிதர்கள் எல்லா வந்து சிவனடியார்களும் அங்க வந்து பாடல் பாடி இருக்காங்க. திருப்பதி தேவாரம் திருப்பதிகள் எல்லாமே பாடல் பெற்ற புண்ணியத்தலம். அதே மாதிரி இவர் ராவணனோட மனைவி மந்தோதரி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ராவணன் கணவரா கிடைக்கணும்னு அங்கதான் வந்து சாமியை கும்பிட்டாங்களாம், நேர்ந்துட்டாங்களாம். இவர் என கணவரா கிடைக்கணும்னு அப்படின்னு அந்த வரலாறுகளை படிக்கும் போது, ஒரு புத்தகம் படிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிவத்தெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குள்ளது. அந்த மாணிக்க சிலை இருக்கு பாத்தீங்களா, மரகதத்துல இருக்குல்ல, வெறும் இதோட இருக்க கூடாது. அது ஏதோ இந்த உலகத்திற்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுங்கிற வகையில அந்த காலத்துல அது முறைப்படி அந்த சந்தனத்தால எப்பவுமே பூசி வைப்பாங்க. அன்னைக்கு மட்டும்தான் அந்த சந்தனத்தை களையிறது. அப்ப அதுலயும் ஒரு மர்மம், ரகசியங்கள், வரலாறுகள்ல ஒளிஞ்சிருக்கு. அது பிரமிப்பா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் பாக்குறதுக்கு. அதே மாதிரி பக்கத்துல நயினார் கோயில், அங்க வந்து என்ன நோய் வந்தாலும் சரி, சரும நோயா இருந்தாலும் சரி, கை காலில பிரச்சனை வந்தாலும் யார் விழுந்துட்டா கூட டக்குன்னு எங்க அப்பத்தாவெல்லாம் நேர்ந்துக்கிருவாங்க.
0: நிறைய அப்படியே படிப்படியா போய்கிட்டே இருக்கு. சிறப்புன்னு சொல்லி கேட்டிருந்தோம், நீங்க நிறைய சொல்லவே ஆரம்பிச்சிட்டீங்க.
2: எங்க ஊரு கோயில்களும் சிறப்பு. மாமுத்தாளம்மன் கோயில், சித்திர திருவிழா ரொம்ப பேமஸா இருக்கும். பூப்பள்ளக்குல ஆத்துக்குள்ள போய் எல்லாரும் உட்காந்து பத்து நாள் திருவிழா கொண்டாடுவாங்கம்மா. எங்க ஊர் சிறப்பு, நிறைய காய்கறி வரும். அள்ளி மிளகாய்லாம் எங்க ஊர்ல இருந்தா வெளிநாட்டுக்கள்லாம்
0: பரவாயில்ல. போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கேன்.
2: எங்க ஊர் பெருமையும் எங்க வாயாளர்கள் சொல்லணும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, அதே மாதிரி எல்லாரும் சொல்ல விருப்பப்படுவாங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம விடை தரணும் இல்லையா? ஓகே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அதாவது எல்லாரும் சிறப்பு அப்படின்னு சொல்லும் போது எங்க ஊர்ல இவ்வளவு சிறப்புகள் இருக்கு, இவ்வளவு சிறப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய சிறப்புகள் சொல்றீங்க. ஆனா அதையும் கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்க அப்படின்னா எல்லாருக்குமே

0: பங்கு பெறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்ததா காத்திருக்கும் நேயருக்கு வணக்கம்.
1: முற்பகல் வணக்கம் பா.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: மாவட்டம் சின்னமனு சசிகலா பேசுறேன். எங்க சின்னமனு ஒரு போல போல வராதுப்பா. என்ன காரணம்னா, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தென்மேற்கு பருவக்காற்று இன்ப சாரல் மழை பொழிய கிடைக்கக்கூடிய ஒரு பசுமையான நிலம்பா. சிறப்பும் சொல்லி கேட்டிருக்கீங்க. வரலாற்று சிறப்பு மிக்க சிவகாசி அம்மன் உடனுறை பூலாநந்தீஸ்வரர் கோயில் இருக்குப்பா. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, சிவன் வந்து அளவுக்கு அளவா தெரிவா இருப்பா. எப்படின்னா, நீங்க போ நீங்க போய் பார்த்தா உங்க உயரத்துக்கு தெரிவாரு. குட்டிக்குள்ள போனா குட்டிக்குள்ள உயரத்துக்கு தெரிவாரு. அந்த அளவுக்கு அளவான சிறப்பு. என்ன காரணம், அரியசரி பராமச மாறவன் படையெடுத்து வருகின்ற போது வந்து அவருக்கு பால் கொண்டு வர வரம்போல ஒரு பூலா மரம் வந்து தடுத்துச்சாப்பா. அந்த பூலா மரம் தடுத்ததுனால வெட்டினாரப்ப வெட்டின போல வந்து ரத்தம் சீரிட்டு கொண்டு வந்ததாப்பா. அப்ப இறைவனை வணங்கி என்னுடைய, அதாவது இறைவன் வந்து காட்சி அழித்தார் அந்த சமயத்துல, அந்த ரத்தம் சீரிட்டு வரம்போல. அப்ப நம்ம அரசன் வந்து அவரு மனமிறங்கி எங்களுக்கு வந்து எனக்கு அளவுக்கு அளவான காட்சி தருங்கன்னு சொல்லும் போல அவரை ஆற தழுவி கட்டி பிடிச்சாராம்ப்பா. அந்த லிங்கத்துல அந்த பதக்கம் இருக்குதுப்பா, அந்த ஒட்டின மாதிரி இருக்குதுப்பா. அந்த அடையாளம்
0: சின்னமனூர் அப்படின்னு சொல்லும் போது கோயில் சிறப்புன்னீங்க, அதோட வரலாறையும் ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
1: வாய்ப்புக்கு.
0: அதாவது எல்லாருமே வந்து நம்ம ஊர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு துள்ளல், அந்த கருத்துக்களை நம்ம பகிரணும் அப்படின்றதுக்கான ஆர்வமும் அதிகமாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து தங்களோட சிறப்பு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சுருக்கமாக சொன்னீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: சித்தம்பட்டின்னு ஒரு ஊர்.
0: சிட்டம்பட்டி மேலூர் பக்கத்துலயா?
2: மேலூர் போற வழி ஒட்டக்கடை தாண்டி மேலூருக்கு முன்னாடியே.
0: சரிங்க.
2: அது ஒரு கிராமம் தான், நிறைய ஆளுகள் இருக்கிறாங்க. அதுல செயலாளர் பொருளாளர்ன்ற காட்டிலும் அம்பலகாரர்னு ஒருத்தங்க ரெண்டு பேர் இருப்பாங்க. அவங்க முன்னிலையில ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் சாமி கும்பிடுவாங்க. தேவி அம்மன் சாமி கும்பிடுவாங்க. அத கண்கொள்ளா காட்சிதான் மேடம். அது ஒரு வருஷத்து இல்லாட்டியும் அடுத்த வருஷம் கொண்டாடுவாங்க. அவ்வளவு அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்கள் எல்லாம் கூப்பிடுவாங்க வெளியூர்ல இருந்து. அப்படி கொண்டாட்டமா இருக்கும் பாத்துக்கங்க, சந்தோஷமா இருக்கும், மன நிறைவா இருக்கும், ஊரோட ஒத்துமையா இருக்கிறது. எல்லா வீட்லயும் இப்படி சாமிக்கு கடா வெட்டுறோம், பொங்க வச்சிரும், வாங்க வாங்கன்னு எல்லா சம்பந்தக்காரர் வீட்லயும் போய் இருந்து கூப்பிடுவாங்க. அந்த ஒரு மலை இருக்கும், மலைக்கு கீழே ஒரு பாறை, அதுல வெப்பக்குளம் தண்ணி தங்கி இருக்கும். இதெல்லாம் பார்க்கவே ஒரு இயற்கை அழகு. இன்னும் இருக்கு, இன்னும் அதே ஊர்ல அதே இது நடத்திக்கிட்டா இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு
0: நன்றி. அதாவது சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும் போது தங்க ஊரோட சிறப்பு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து எங்க ஊரு ரொம்ப பிடிச்ச ஊருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிடிச்ச ஊர்ல இருக்கிற சிறப்புகள் என்ன அப்படின்றத கேட்டோம். எல்லாருமே கிட்டத்தட்ட கோவில் திருவிழாக்கள், கோவில்கள் பத்தி சொன்னீங்க. அதையும் தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லா ஊர்லயுமே நம்ம கோவில் திருவிழா இருக்கு, அதே சமயம் நிறைய திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் இதையெல்லாம் இருக்கதா செய்து. அதை தவிர்த்து நீங்க இன்னும் என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலை நேயர்களுக்கும் அறிவிப்பாளர் அம்மா அவர்கள் பரிமாறா தேவி அவர்களுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் வந்து குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து வந்திருக்கம்மா. சாத்தூருடைய சிறப்பை மட்டும் சொல்றம்மா.
0: சொல்லுங்க.
3: எங்க ஊர் சாத்தூர் அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஆணி தேரோட்ட திருவிழா உற்சாகமா நடைபெற்று கொண்டிருக்கிறதம்மா.
0: சூப்பர்.
3: தேர் திருவிழா, தேர் திருவிழாங்கிறது என்பது சாத்தூரப்பன், எங்க ஊருக்கு பேரே சாத்தூர் சாத்தரப்பன், பேர் வெங்கடா தளபதி, அருள்மிகு திருப்பதி திருமலை வெங்கடா தளபதியோட பெயர் கோயில். ஆரம்பத்தில் அந்த சாமி பேரு எங்க ஊருடைய பேரு சாத்தூரப்பன் தான் சொல்லுவாங்க அந்த சாமிய. இப்ப வந்து அது வெங்கடா தளபதி திருக்கோயில். அது ஆணி தேரோட்டம் இன்று 16ஆம் தேதி காலையிலிருந்து உற்சாகமாக மெயின் பஜாரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் போக்குவரத்து எல்லாம் பைபாஸ் வழியாக வரும்.

0: அதாவது ஒரு கமெண்ட்ரியும் கொடுத்துட்டீங்க அப்படியே.
1: ஆமா பையன், அதான் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம பைபாஸ் வழியே பேருந்துகள் பூரா எல்லா பேருந்துகளும் நான்கு சக்கர வாகனங்கள் அனைவரும் பைபாஸ் வழியே செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. அதாவது திருவிழாவும் சொல்லியாச்சு, அதே சமயம் போக்குவரத்து மாற்றத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ரியும் கொடுத்துட்டீங்க, ரொம்ப அழகு. அடுத்ததா இணைப்பில் காத்திருக்கும் நேயருக்கு வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம் மேம். சுதந்திர போராட்டத்திற்கு வித்து அமைத்த ஒரு முதல் மண் வேலூர் மண் மேம். வேலூர் புரட்சி அப்படிங்கறது கோட்டை மைதானத்துல நடந்தது மேம். இதுதான் முதல் முதலாக சுதந்திரத்திற்கு எங்க மண்ணிலதான் மேம் போராட்டம் அப்படிங்கறதே உதிட்டது. அது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு. அடுத்து இந்த புவிசார் குறியீடு அப்படின்ட்டு கத்திரிக்காய்க்கு கொடுத்தாங்க மேம். இங்க வேலூர் மாவட்டத்துல மாதிரி ஒரு சுவையான கசக்காத கத்திரிக்காய், முள்ளு கத்திரிக்காய் எங்கேயுமே கிடைக்காது. பிற மாவட்டங்களுக்கும் நாங்க எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணறோம். நிறைவாக இன்னும் ஒரு சிறப்புனா வேலூர் மாவட்டத்துல பொற்கோவில் அப்படிங்கிறது ரொம்பவே பிரசித்தி பெற்றது மேம். அயல் நாடுகள்ல இருந்து கூட வந்து தங்க முலாம் பூசிய முருகன் கோவில் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு பெரிய விசிபிலிட்டி, நிறைய நபர்கள் வந்து அங்க பார்த்து சாமியை வேண்டிட்டு போறாங்க மேம். வள்ளி மலையும் ஒரு மிகச்சிறந்த சிகரம், முருகப்பெருமானனுடைய அந்த ஸ்தலமும் எங்க ஊர்ல இருக்குங்கிறதே ஒரு தனிச்சிறப்பு மேம்.
0: ஓகே, ரொம்ப அழகா. அதாவது மூன்று சிறப்புகளையும் முத்தாய்ப்பாவே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம்.
2: நிறைய
0: நன்றி. அதாவது சொர்க்கமே என்றாலும் போது என்னென்ன சிறப்புகள் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. அது விவசாயம் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், கோவிலாக இருக்கட்டும், அதே சமயம் அந்த மண்ணுக்கே உரித்தான அந்த விஷயத்தையும் ரொம்ப அழகா சொன்னீங்க, உண்மையாகவே பாராட்டணும். அடுத்ததா இதே மாதிரி நேர் ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
3: வணக்கம் அன்பான சகோதரிக்கு, பண்பான வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல்
0: கொளஞ்சிநாதன். சொல்லுங்க.
3: சொர்க்கமே என்றாலும் நம்ம தமிழ்நாடு மாதிரி வராதுமா?
0: கண்டிப்பாக.
3: அடுத்தது என்ன, இந்தியா மாதிரி எங்கேயுமே கிடையாது. தேச ஒற்றுமை, மொழி ஒற்றுமை, இன ஒற்றுமை, இந்த மூணும் பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்.
0: சரி, உங்க ஊரோட சிறப்பு ஒன்னு சொல்லுங்க.
3: மாவட்டத்தோட பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அரியலூர் மாவட்டம். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, எங்கள் பகுதியில அதிகமாக முந்திரி பலா என்று சொல்லக்கூடிய அருமையான தேன் போல இருக்கக்கூடிய பலா முந்திரிகள் வெளிநாட்டு ஏற்றுமதி எங்க ஊர்ல முந்திரி பாத்தீங்கன்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் முந்திரி. அடுத்தது வாரியங்காவில் என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா, கோழி நகரம் என்று சொல்லக்கூடிய நாலு வீதியிலே நாலு விநாயகர் கோயில். எந்த தெருவில் நுழைஞ்சினாலும் பாண்டிச்சேரி மாரி நேர் வீதி மாரி உள்ள போய் கடத்தல போயிடலாம். அது ஒன்று. அடுத்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, 200 ஆண்டுகள் பழமையான ஒரு அம்மன் கோயில் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு உரிமைன்னு சொல்லி ஜெயிச்சு அந்த சமயபுரத்தை சாட்சியில் சொல்லக்கூடிய படத்துல ஒரு கோர்ட்ல நின்று சொன்ன மாதிரி எங்க ஊர்ல அம்மன் ஒரு அம்மன் இருக்கு. 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்களுக்காக உரிமையோட வந்து ஒரு அம்மன்.
0: சரிங்க, ரொம்ப
3: 100 ஆண்டுகளாக 63 நாயன்மார்கள் ஒருத்தவரான திருநாதர் சுவாமிகளுக்கு மாதந்தோறும் வழிபாடும், ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பு
0: பூஜை.
3: அதோடு மட்டுமல்லாமல் கொங்குநவர் என்று சொல்லக்கூடிய 16 சித்தர்களில் ஒருத்தவர் வழிபட்ட கொங்குநவர் சித்தர் வழிபட்ட மகாகாலீஸ்வரர் ஆலயம்.
0: சரிங்க,
3: சொல்லுங்க.
0: அடுத்தது
3: என்னன்னு கேட்டீங்கன்னா, வெங்கடகிரி காட்டன் சொல்லக்கூடிய அனைத்து ஜவுளிகளில் இருக்கக்கூடிய காட்டன் நாங்க நெய்யக்கூடியது. இதெல்லாம் எங்க வாரியங்காவுக்கு பெருமை. அதோடு மட்டுமல்லாமல் இன ஒற்றுமை சொல்லக்கூடிய எந்த நிகழ்ச்சி செய்தாலும் மற்றும் ஒரு 5 சமுதாயம் எங்க ஊர்ல இருக்கும்.
0: சரிங்க, அதாவது ஒற்றுமையா எல்லாமே செய்யறேன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நன்றி. அதாவது சிறப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பெரிய லிஸ்டே எடுத்து வச்சிருவீங்க போல. ஒன்று மட்டும் சொல்லிட்டா பார்த்தாது, ஒரு 5-6 சொல்லணும் அப்படின்றத சொல்றீங்க. அந்த 5 மிக சிறப்பானதை ஒரு 1 or 2 அந்த அளவுக்கு சொல்லுங்க, அதுவே வந்து ரொம்ப இது. ஏன்னா நம்ம ஊர் அப்படின்னு சொன்னாலே இதுதான்ப்பா ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் சொர்க்கமே என்றாலும் இந்த தலைப்பில் தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லோரும் தங்களோட ஊரில் இருக்கிற மிக சிறப்பான விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க. அதிலே முக்கியமாக கோவில்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற மண் சம்பந்தப்பட்ட முக்கியமான தயாரிப்புகள் என்ன, இல்லை விவசாயம் என்ன, இதை பற்றி எல்லாமே சொல்லிகிட்ருக்கீங்க. இப்படி உங்கள் ஊர் சார்ந்த சிறப்புகளை இன்னும் விவரமாக பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கேட்குற நேயர்களுக்கும் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததா இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
1: திருமங்கலத்திலிருந்து பாலு பேசுறேன்.
0: திருமங்கலத்துல இருந்தா சொல்லுங்க
1: பாலு. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அது நம்ம ஊர்லயே எங்க ஊர்லயே விசேஷங்கள் இருக்கு, அது ஆனா மதுரையில அந்த நம்ம மீனாட்சி அம்மா கல்யாணம், அலைவு வர்றது, தெப்ப குளத்துல தை மாசம் அந்த கரும்பு வச்சு விட்டு சுட்டு கிட்டுறது, அலைவு கோயில் விசேஷம், பாண்டி கோயில் தரி சாப்பாடு, நம்ம மதுரையில எப்ப இறங்கினாலும்

0: எந்த நேரம் ஏதாவது ஒரு இடத்துல உணவு கிடைக்கும் பாத்தீங்களா?
1: ஆமா,
0: அது ஒண்ணு சிறப்பு. இருந்தாலும் நம்ம எவ்வளவோ ஊர் சுத்தின, அந்த மதுரையை சுத்தினது எடுத்துட்டு போகாதுன்னு சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊருக்கு சிறப்பு இருக்கு. நம்ம யாரும் குறைச்சு பேசல, ஆனா மகால் உள்ளுக்கு போய் பார்த்தா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ஆனா மதுரைக்கு முந்தினால் எங்கே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பத்து நாளுக்கு மீனாட்சி திருவிழா, ஒரு வாரம் அழகர் திருவிழா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், தண்ணி சாப்பாடு குப்பாடு, அப்பா அது ஜீரணிக்கவும் இல்லை. நான் அங்கிருந்து இங்க ஒரு வாரத்துக்கு வந்தா வீட்டுக்கே நான் போக
1: மாட்டேன்.
0: அழகர மலைக்கு ஏற்றிட்டு தான் நான் வீட்டுக்கே
1: போவேன்.
0: அது மாதிரி ஒவ்வொரு விசேஷம் மனசுக்கு நிறைவா இருக்கு.
1: ஓகே, மதுரை அப்படின்னாலே எங்க ஊரு திருவிழாக்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. அதாவது சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே திருவிழாக்கள் தான் சொல்கிறீங்க. அதை தவிர்த்து உங்கள் ஊரில் இருக்கிற சிறப்பான விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா மதுரை அப்படின்னு சொல்லும்போது மதுரையில் இருக்கிற நிறைய உணவுகள் பற்றி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் என்ன உணவுகள் அப்படின்றத அதிகப்படியாக சொல்லலை. மதுரை அப்படின்னாலே கிராமத்து சமையல் அப்படின்னு சொல்லலாம், அதை பற்றியும் சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் ஊர் அப்படின்னு சொல்லிருக்கும் போது அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்கள் பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சுற்றுலா இடம் எங்கள் ஊரில் இருக்குது, இது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்றதையும் பகிர்ந்துக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே இன்னும் சிறப்பானதாக இருக்கும். அடுத்ததாக நேயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
2: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளங்கோன் காலை. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எங்க ஊர் சிறப்பு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு அடுத்து மாம்பழம். இந்த சுவை எங்கேயுமே கிடைக்காதுங்க சேலத்துக்கு அடுத்து. அது பாத்தீங்கன்னா ஜெமீன், அந்த ஊர்ல என்ன ஜெமீன் வாரிசுன்னா என் வீட்டுல இருந்து பார்த்து அடித்து கொடுத்துல ஆரம்பம் இருக்குங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தண்ணி, வருஷம் முழுவதும் தண்ணி பஞ்சம் இல்லாத ஒரு ஊர்னா தமிழகத்துல இந்த பெரியகுளம் தான்.
1: கண்டிப்பா.
2: காரணம் பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் அந்த காலத்துல வந்து பெரியகுளத்துக்கும் பழனிக்கு மட்டும் அந்த பேரிச்சம்மேரி கொடைக்கான தண்ணியா 999 எழுதி கொடுத்துருக்காரு. அதே இன்னும் ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சுமா, அந்த இதுல நம்ம கங்கையில இதுல மருத மரம் சொல்லி ஒரு மரம் இருக்குங்கம்மா, ஆண்மன் மருத மரம். அதே மாதிரி இங்க பெரியகுளத்துல அந்த இந்தியாவிலேயே அங்க ஒண்ணு இங்க இங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு வெளியில இருந்து நிறைய பேர் இங்க வராங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி, நன்றி. அதாவது முக்கியமான நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்ததா நேயர் இதே மாதிரி சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்காடு பாபு.
1: தூத்துக்குடியில இருந்து சொல்லுங்க. நீங்க நம்ம தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற முக்கியமான விஷயம் அப்படின்னா கடற்கரை சார்ந்த நிறைய
3: இடம். தூத்துக்குடி மாவட்டம் தான். அதே மாதிரி சென்னைக்கு எடுத்தாம தரைவழி, கடல்வழி, விமான மூலம் போக்குவரத்து நடக்கிற இடமும் எங்க தூத்துக்குடி மாவட்டம்
1: தான்.
3: எங்க ஊர் ஒரு அழகிய கிராமம். அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடன் வாழ ஒரு நல்ல கிராமம்.
1: உங்க ஊர்ல இருக்க சிறப்பான சுற்றுலா தலங்கள்
3: அதிகமா எனக்கு மேடம்
1: இல்ல. சுற்றுலா தலங்கள் வேற என்னென்ன
3: இருக்கு? திருச்செந்தூர் இருக்கு பக்கத்துல. திருச்செந்தூர் எங்களுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த பக்கம், அந்த பக்கம் பாஜாகுறிச்சி, இது சுப்பிரமணிய பாரதி பிறந்த ஓட்டப்பனாரம், எட்டயபுரத்துல பாரதி பிறந்தாரு, ஓட்டப்பனத்துல ராமசிதம்பரம் பிறந்த, கப்பலோட்டி பிறந்த ஊர் இருக்கு. இப்புறம் கழுகுமலை வந்து குளவரை கோயில் ஒரு பாண்டிய மலர் கோயில் இருக்கு. கழுகுமலையில ஒரு கோவில்பட்டி பக்கத்துல அது வந்து. அப்புறம் சிவகையில வந்து அகழ்வாராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூத்துக்குடி மாவட்டம் சிவகையில அகழ்வாராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. திருவைகுண்ட பக்கத்துல இருக்கு.
1: ஆமா, சரிங்க, சரிங்க. அதாவது இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, இருந்தாலும் நிறைய தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. அதாவது சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது இப்போதான் நிறைய நேயர்கள் அப்படியே எங்கள் ஊரில் இது சிறப்பு அது சிறப்பு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே வராங்க. அடுத்த நேயரையும் நம்ம சந்திச்சுடுவோம். வணக்கம்.
4: வணக்கம். ஜீவகன் பேசுறேன்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: அதாவது நம்ம மதுரையில இந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கல்லம்மா.
1: ஆமா.
4: அதுக்கு குழந்தைகளை பூரா கூட்டிட்டு போய் காமிக்கணுமா? கண்டிப்பா காமிக்கணும். நல்ல அமெரிக்கா அளவுக்கு சிறந்த அளவுல எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க, அதை பயன்படுத்தணும் நம்ம. அதுக்கடுத்து காந்தி

0: அருங்காட்சியகத்துக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போகணும். அங்க எழுதி இருக்கிறதெல்லாம் அவங்கள படிக்க வைக்கணும், தெரிய வைக்கணும். அந்த பாடுபட்டது அவர் எப்படி கஷ்டப்பட்டா இருக்கிறது பூரா அதுல இருக்கு. அத ஒரு முறை அப்படி கூட்டிட்டு போய் சும்மா அவரு 10 படத்துல ஒரு படத்தை நம்ம சொல்றத அவன் கேட்டான்னா போதும், ஒரு குழந்தை கேக்குறது மாதிரி அத பண்ணணும்ப்பா. அழகர் கோயில் கூட்டிட்டு போலாம், திருப்பரங்குன்றத்து கூட்டிட்டு போலாம், அதுல உள்ள சிறப்புகளை சொல்லணும். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கே கூட்டிட்டு போனா அதுல என்ன அழகு கலை சிற்பம் இருக்குங்கறதெல்லாம், இப்ப மீனாட்சி கல்யாணம் நடக்கிறது மாதிரி ஒரு மண்டபத்துல அதே கல்லுல அந்த மண்டபத்தை கட்டி பண்ண, நீங்க அதை இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அவங்க அப்படியே வெட்டப்படுறது மாதிரி இருக்கும். அங்கிட்ட இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவரு கணவருங்கிற அந்த கர்வத்தை இவர் முகத்துல தெரியும். நடுவில் கரத்தை பிடிச்சு கொடுக்குற அண்ணனுடைய பொறுப்பு அது அந்த முகத்துல தெரியும். அந்த அளவு அந்த கலை உணர்வோட பாக்குற எண்ணங்களை அவங்க உருவாக்கி விடணுங்கிறது என்னோட தாழ்மையான எண்ணம்.
1: உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி.

0: இவர் கணவருங்கிற அந்த கர்வத்தை இவர் முகத்துல தெரியும். நடுநாள் பிடிச்சு கொடுக்கிற அண்ணனுடைய பொறுப்பு அது அந்த முகத்துல தெரியும். அந்த அளவு அந்த கலை உணர்வோட பாக்குற எண்ணங்களை அவங்க உருவாக்கி விடணுங்கிறது என்னோட தாழ்மையான எண்ணம்.
1: உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. அதாவது சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஊர் சிறப்பு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாருமே பகிர்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எங்கள் ஊரில் இது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்ற அறியாத நிறைய தகவல்களையும் இன்றைக்கி பகிர்ந்துட்டே இருக்காங்க. நேயர் அடுத்ததாக காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்.
2: வணக்கம், ராமநாதபுரத்துலேருந்து வேலுநாச்சியார் பேசுகிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: எல்லாரும் கோயில் பரமக்குடிக்காரோ சொல்லிட்டா கோயில் திருப்பலான் கோயில அப்துல் கலாம் பிறந்தது எங்க ஊர்ல வந்து சிறப்பு.
1: சூப்பர்.
2: அப்புறம் மீனுக்கு சிறப்பான ரொம்ப எந்த ஊர்ல காட்டிலும் எங்க ராமநாதபுரத்து ராமேஸ்வரம் மீன் மண்டப மீன் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அப்துல் கலாம் மியூசியம் இருக்கு, பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைய படிக்கிற பிள்ளைய எல்லாம் பார்க்கலாம்.
1: நிறைய சுற்றுலா தலங்களும் பக்கத்துல இருக்கு.
2: தனுஷ்கோடி முக்கடல் சங்கம், தனுஷ்கோடி இருக்கு, ராமேஸ்வரம் இருக்கு. அப்துல் கலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு,
1: கண்டிப்பா
2: பிறந்ததே சிறப்பு இல்லமா எங்க ஊர்ல.
1: அவர் பிறந்ததே பெரிய பாக்கியப்பட்ட மாவட்டம் அல்லவா.
2: அப்புறம் கோயில்ல உத்தரகோஷம் சொல்லிட்டா பரமக்குடிக்காரங்க. திருப்பலானியில திருப்பலானியில ஆதி ஜெகநாத பெருமாள் ராமேஸ்வரம் ராமரே பிரதிஷ்ட பண்ணது சிவன் ராம் ஆதி ஜெகநாத பெருமாள் பெருமாள் கோயில்ல ராமரு ராமேஸ்வரத்துல ராமர்ல ராமரே வந்து சிவன் பிடிச்சு வச்சாராம் ராமேஸ்வரத்துல.
1: சரிங்க, ரொம்ப அதாவது பொறுமையா ஒன்றுனா யோசிச்சு யோசிச்சு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, நன்றி. அதாவது எல்லாருமே இன்னைக்கு சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது தங்கள் ஊரில் இருக்கிற சிறப்பான தகவல்களை சொல்கிறாங்க. அதாவது கோவில் பத்தனாதான் இருக்கட்டும், அங்கே கிடைக்கிற உணவுகளாக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் ஒவ்வொரு நேயரும் ரொம்ப அழகாக பகிர்ந்துட்டே இருக்காங்க. அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
3: இரு பண்பலுக்கும் உங்களுக்கும் வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: வணக்கம். இன்னைக்கு ராம்நாடு, இதுக்கு முன்னாடி ஒரு ராம்நாடு நேயர் தான் பேசியிருந்தாங்க.
3: ஆமாடா, நீங்க நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கு மேடம். நிகழ்ச்சி வந்து நல்லா நிறைய நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க, நல்லா இருக்கு மேடம் நிகழ்ச்சி.
1: சொல்லுங்க.
3: பாத்தீங்கன்னா நிறைய எங்களுக்கு வந்து நிறைய கோவில் ஸ்தலங்கள் வந்து எங்க ஊர்ல இருக்கு மேடம். அது முக்கியமான சிறப்பு என்னடா, பாப்பாத்தி அம்மன் கோவில், இந்த மாதிரி விநாயகர் கோவில். விநாயகர் கோவில் தான் முன்னாடி எல்லாம் ஒரு ஒரு அரச மரத்துல அடி வெறும் ஒரு அரச மரத்தை மட்டும் தான் நம்ம வச்சு கும்பிட்டாங்க. அது இன்னமும் அப்படியே இருக்குது. அந்த அரச மரத்தை வந்து நம்ம பழங்காலத்துக்குள்ளது அப்படின்னு எடுக்கக்கூடாது. அது பக்கத்துலயே வந்து நல்ல பிள்ளையார்களை வச்சு கும்பிட்டாங்க. அந்த அரச மரத்தை பார்க்கும்போது தாத்தா காலத்துல இருந்து அந்த அரச மரம் இருக்கு. முன்னாடி இருந்து அதை வந்து கோவில் மரம், சக்தி வாய்ந்த மரம் அப்படின்ட்டு அந்த மரத்தையும் பக்கத்துல வச்சு அந்த மரத்தையும் விட்டு கொடுக்க மனசு இல்லாம அதை என்ன பண்ண மாட்டாங்க. அந்த மரத்தையும் கும்பிடுவாங்க, சாமியும் கும்பிடுவாங்க. பக்கத்துலயே இருக்கு ரொம்ப 50 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அந்த மரம் இங்கே
1: இருக்குதான்.
3: அப்புறம் முக்கியமான சிறப்பு என்னடா, யாராச்சும் ஊருக்கு வந்திருந்தா கூட இப்ப ஒற்றுமையா இருப்பாங்க. எவ்வளவு சந்தோஷப்பட்டா நீங்க யார் வீட்டுக்கு போறீங்க என்னன்னு விசாரிச்சுதான் அந்த உள்ள விடுவாங்க. இங்க அவங்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு விசாரிச்சுதான் உள்ள விடுவாங்க. யாரு லவக்கணும், யாரெல்லாம் உள்ள அப்படி வர முடியாது. நீங்க எப்படி சொந்தம் என்னன்னு அப்படி விட்டுதான் பேசுறவங்க எல்லாம் இருந்தாலும் அப்படி விசாரிப்பாங்க. விசாரிச்சு வர்றப்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்.
1: மகிழ்ச்சியா இருக்கும். யார் புதுதா வந்தாலும் அவங்களே அறிமுகமாயிடுறாங்க. அவங்களே அறிமுகமாயி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டுக்கிறாங்க. பரவாயில்ல,
3: அவரு தெரியாட்டாலும் நாங்க நானே வீட்டுல வந்து விட்டுருவேன். அவங்க வீட்டுல வந்து எங்க வீட்டுல வந்து விட்டுருவாங்க மேடம். தெரியாட்டாலும் நானே விட்டுறேன் அவங்க வீட்டுல சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல விட்டுருவாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி பேசாட்டாலும் இந்த மாதிரி உதவிகள் தூரத்துல நம்ம வந்தாலும் வெளியில உள்ளவங்களுக்கு அவர்கிட்ட போய் அவங்க வீட்டை காட்டிடுவோம் அப்படின்னு வந்து விட்டுட்டு போவாங்க.
1: பரவாயில்ல, அட்ரஸ் தெரியலனாலும் கண்டுபிடிச்சு விட்டுறாங்க. சூப்பர். அதாவது எல்லாருக்கும் நாங்க வந்து உதவி பண்ணிடுவோம். நீங்க அதாவது திக்கு தெரியாத காடு அப்படின்லாம் நினைச்சிடக்கூடாது. அட்ரஸ் தெரியலன்னா கூட அட்ரஸ கண்டுபிடிச்சு கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்ற அளவுக்கு நல்ல பழகும் மனிதர்கள் இருக்கிற ஊர் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. உண்மையாவே ரொம்ப பாராட்டுதலுக்குரிய விஷயம்தான். இன்றைக்கி எல்லாருமே வந்து சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்கள் ஊரில் இது சிறப்பு, இந்த கோவில் சிறப்பு, இந்த மண்ணுக்கான பிரத்யேகமான ஒரு உற்பத்தி அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. சில பேர் உணவுப் பொருட்களை சொல்கிறாங்க, கட்டிடக்கலை சொல்கிறாங்க,

0: நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் சொர்க்கமே என்றாலும் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் எல்லோரும் தங்கள் மாவட்டத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, எங்கள் ஊரில் இதெல்லாம் சிறப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவே நிறைய லிஸ்டெல்லாம் போட்டே இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நேயர் வந்து குறைவான நேரம் தான் இருக்குது, அதனால் குறைவான நேயர்களை சீக்கிரம் நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம். மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: எங்கள் ஊர் விருதுநகர். எளிமையையும் நேர்மையையும் சொல்லி கொடுத்த காமராஜர் பிறந்த ஊர் இது. ரொம்ப நல்ல ஒரு தலைவர். அவருடைய பிறந்த நாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிக்கிட்டு
0: இருக்கோம்.
1: அது நமக்கு பெரிய பெருமை. ரெண்டாவது அங்கே வியாபார ஸ்தலம், பெரிய வியாபாரம், எல்லா வியாபாரமும் அங்கே நல்லா சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு. நன்றி.
0: நன்றி. அதாவது குறைவான நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னோடே நிறைவாகவே பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க.
2: அடுத்து எதிர்த்து பக்கத்து எதிர்த்து சேர்வைக்கு வருங்களாமா. அடுத்து சந்தன சாத்துக்குடி அழகுமலை 18 படிக்கு சந்தனக்குன்றாமா. இது 365 நாள் திருமணம் கொண்ட மதுரை சிறப்பு வாய்ந்ததுமா. சொர்க்கம்னாலே அதை மதுரைதாமா. வாய்ப்பு மகிழ்ச்சி.
0: நன்றி. நன்றி. அதாவது 365 நாளும் திருவிழா கொண்டாடுறோம் அப்படின்றதே எங்க ஊரோட சிறப்பு அப்படின்னு சொன்னீங்க. நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயருக்கு வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம். மதுரை கண்ணன் என்ற வட்டாரத்தைச் சேர்ந்த சு போஸ் உங்கள் முன்பாக.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: மதுரை மதுரை நகரம் பாண்டியர் காலத்துல இருந்தே தலைநகரமா தான் இருந்துகிட்டு வந்திருக்கு. இந்தியாவிலேயே பெயர் பெற்ற நகரம் இரண்டு தான் உண்மையானது, ஒன்று காசி மற்றொன்று மதுரை. இந்த மதுரையில தான் மூன்று சங்கங்களுமே இருந்திருக்கு. ஆமா, அது போக பாண்டியர் காலத்துல இருந்து இன்னைக்கு வர தமிழ் சங்கம் இருக்கு. மதுரை தமிழ் சங்க ரோட்ல தமிழ் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அங்க கல்லூரி இருக்கு. அங்க இருந்து ஏராளமான தமிழாசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெளிவந்துகிட்டு தான் இருக்காங்க. அங்கிருந்து வெளிவந்தவர் தான் சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுத்தாளர் நாவண்ணா பார்த்த சாரதி. இப்ப இந்த ஏரிக்கரை பூங்காற்றின்னு ஒரு பாட்டு திரைப்பட பாடல் கேள்விப்பட்டிருக்கோம். அதை எழுதினவர் 65 ஆண்டு இங்கு படித்த புலவர் சிதம்பரனாரன் தான். நாங்க எல்லாரும் வகுப்பு தோழர்கள். சரி, அவையெல்லாம் ஒரு உரம் இருக்கட்டும். இப்போ சமய தொண்டு புரிவதற்காக ஐரோப்பா கண்டத்துல இருந்து எத்தனையோ பாதிரிமார்கள் வந்தாங்க. அதுல சிறப்புக்குரியவர்கள் 32 பேர் கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. அந்த 32 பேருமே அருந்தமிழ் தொண்டாற்றியவர்கள். அவர்களுள் முக்கியமானவர் 4 பேர், ராபர்ட் கால்டுவெல், ஜி யு போப், வீரமாமுனிவர், ராபர்ட் டி நோபிலி. ராபர்ட் டி நோபிலி தான் உரைநடையின் தந்தை. அவர் தான் இன்னைக்கு உரைநடை நூல்கள் வெளிவருவதற்கு அடிப்படை. அவரை பார்த்து தான் எல்லாரும் ஆரம்பிச்சாங்க. ஐரோப்பா கண்டத்துல இருக்கிற மாதிரி இங்கேயும் உரைநடை தமிழகத்திலையும் வரணும் என்று பாடுபட்டவர். 65 நூல்கள் எழுதினார். அன்றைய ஏடுகள்ல எழுதி வச்சார். அந்த ஏடுகளில் அவர் எழுதி வச்சார். அந்த ஏட்டில் எழுதி வைத்ததை சொல்லியும் வைத்தார். அந்த 65 தான் அச்சு வாகனம் ஏறி இன்னைக்கு அமெரிக்கன் கல்லூரி நூலகத்துல 65 உரைநடை நூல்களும் இருக்கு. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் வடமொழி கலந்துருக்கும்.
0: அதாவது தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்னு சொன்னீங்க. அதாவது சங்கம் வைத்து
3: ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு பாருங்க, அங்க துறவிகள் நிலையம் இருக்கு. அங்க இருந்தவர் அவர். ஆமா, இன்னைக்கும் துறவிகள் அங்க இருக்காங்க. 40க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. கல்வி தொண்டு பிற சமூக சேவை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி
0: நிறைய நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப அழகா வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் வந்து நிறைவு பகுதி அப்படின்றது இருக்குல்ல.

இல்லையா? அதாவது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை அப்படின்றத தான் வந்து அவர் இவ்வளோ அழகாக சொல்லிகிட்டே இருந்தார். இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் அதற்கான நேரம் காலம் அதையும் நம்ம பார்க்கணும் அல்லவா? ஏன்னா கண்ணாடி பழிகை அப்படின்னு சொல்லும்போது அதற்கான நேரமும் இருக்குது. கிட்டத்தட்ட 12 மணியை நெருங்கி விட்டோம். உண்மையாகவே இன்றைக்கி நேர்கள் எல்லாருமே வந்து சொர்க்கமே என்றாலும் அப்படின்னு சொல்லும்போது நேர்கள் தங்கள் ஊரோட சிறப்புகள் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொருத்தரும் தெல்ல தெளிவாக எங்களோட மாவட்டத்தில் இதெல்லாம் சிறப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. உண்மையாகவே இன்னைக்கு பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். உங்களிடமிருந்து இந்த நன்றியுடன் விடைபெற்றுக் கொள்வது பரிமளா தேவி.

மட்டுமே பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியா ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், பிறப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம், ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வரும்னாலும் சொல்லலாம், இல்ல கவிதைகள் வரும்னாலும் சொல்லலாம், இல்ல உங்களோட திறமை எதுவா இருந்தாலும் நீங்க வெளிப்படுத்தலாம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில.

0: ஸ்ரீராஜ்டக்கோ மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. இப்ப அடுத்ததா இணைப்பில் இணையக்கூடிய சிநேகிதி நம்ம சந்திக்கலாம்.
1: வருக, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: அரசுக்கோட்டை மல்லிகா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா,
0: என்ன பாடல் வேணுமா?
2: பாடல்
0: வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேர்கள் இருந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதியே நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்
1: நண்பர்கள் வணக்கம் கூறி இனிப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 இருந்து கலை செல்வீங்க.
2: சொல்லுங்க கலை செல்வி, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: மேம் அவள் படம் பாடல் வந்து கிழிப்பா ஒரு நாள் பழகும் உறவல்ல.
2: நீங்க அப்படியே பாடுவீங்களோ நான் எதிர்பார்த்தேன். சரி கலை செல்வி, அவங்களுடைய திறமையா இன்னைக்கு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்.
0: ஒரே ரெண்டு வரி பாட முடியுமா?
1: இந்த பாடல் ஒரு வரி தான் சார் தெரியும்.
2: சரி, ஆனாலும் பிடித்த பாடல், அந்த பாடலை வானொலியில கேட்கணும் அப்படின்னு அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. ஆனாலும் ஒரு வரி தான். சரி,
1: வேற ஏதாவது பாடல் பாடலாம்.
2: பாடுங்களேன், கேட்டுருவோம்.
1: தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ.

அருமையா பாடிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சிநேகிதியே, நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் வந்து மதுரை சர்வேயர் காலனியிலேருந்து விஜயாள் பேசுகிறேங்க சார்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: ராஜா கையா படத்திலிருந்து மழை வருது மழை வருது.

0: அதாவது அருமையா பாடிட்டீங்க, நம்மள பாட சொல்லிருவாங்க அப்படிங்கறதோட முன்னக்கூடியே பாடிட்டீங்கம்மா,
1: பாட்டாவே பாடிட்டாங்க.
0: சரி, நன்றி. இனிமேல் வந்திருக்கு பாடல் வரைகிறது உங்களுக்காகவும் நிகழ்ச்சி கேட்டுடைய அனைவருக்காகவும்.

0: கேட்டுக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. நேரம் 12:28:35 ஆயிட்டு இருக்கு.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம் சகோதரருக்கும்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தேனிலன்னு சொன்னதப்பா. நலமா இருக்கீங்களாப்பா?
1: நலமா இருக்கோம். நேரலுக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: அதாவது படித்ததில் பிடித்ததுப்பா.
1: சொல்லுங்கம்மா.
2: இயன்ற வரை அன்னதானம், இயங்கும் வரை ரத்த தானம், இறந்த பின் தண்டானம்.
1: அருமையா இருக்கு.
0: நன்றிமா இனிப்பல் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும் பாடல் வருகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வருக, வணக்கம்.
2: வணக்கம். வாழ்க வளமுடன். ராமாவரத்துல இருந்து வேலுநாச்சியார் பேசுறேன்.
3: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: அன்னக்கிளி படத்துல இருந்து அன்னக்கிளியே.
3: நீங்க எப்படி பாட்டு பாட போறீங்களா இல்ல கவிதை சொல்ல போறீங்களா?

0: இல்ல படித்ததில் பிடித்தது, துணுக்கு செய்தி, என்ன சொல்ல போறீங்க?
1: யாருக்கும் உதவி செய்ய வேணாம், தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும்.
0: அதுவே
1: அப்புறம்
0: இல்ல, ஏதோ கம்ப்ளீட் பண்ணாத மாதிரி இருந்துச்சா, அதனாலதான் சரி அதுவே அப்படின்னு சொல்லி முடிப்பீங்க அப்படின்னு நினைச்சீங்களே. சரிங்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிறேன்
1: மேடம். உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை, ஒரு நாளைக்கு பழைய பாட்டு போடுறப்ப எனக்கு ஒரு நீர்க்குமிகள் பாட்டு போடுங்க. பழைய பாட்டு
0: ஏன் தினசரி நம்ம பண்பலையில அன்றாடமே போயிட்டு இருக்கே. வசந்த கானங்கள் இருக்கு, ஒரு மணிக்கு இரவு, பதினோரு மணிக்கு தேனும் பாலும் இருக்கு, தொடர்ந்து கேளுங்க சரிங்களா? இப்பவே தொடர்ந்தீங்கன்னா இன்னும் ஒரு 30-40 நிமிடங்கள்ல உங்களுக்கான அந்த காவிய பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். நன்றி நன்றி. உங்களுக்காக நிகழ்ச்சிக்கிறேன். அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணி காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராகவும் நிலம், நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ, கான்ஹு தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர

0: காவல்படை வெளியிட்டுள்ள பதிவில் கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 120

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்ட பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் OTP எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 அமெரிக்காவின் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40வது ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8ஆம் வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில் காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீஸ்டைல் அணி 3 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று 2வது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட

0: வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வர காத்திருக்கிறது தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள்.
2: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக கருப்பு பணம் திரைப்படத்திலிருந்து

0: காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக
1: பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் குரலில் அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் தரும் அடுத்த பாடல் காசேதான் கடவுளடா படத்திலிருந்து.

காற்றின் அலைவரிசைகளில் நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் வசந்த கானங்களில் அடுத்த பாடல் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசிலா குரல்களில் பாசம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 1:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வரும் வசந்த கானங்களில் நிகழ்ச்சி தரும் பாடல் பி. சுசீலா குரலில் பாக்கியலட்சுமி படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்களின் அடுத்த பாடலாக வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வசத கானங்களில் வலம் வரும் அடுத்த பாடல் என் தம்பி திரைப்படத்திலிருந்து.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட
1: செக்ஷன். தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: நேரம் 1:32. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பார்த்து பேசி தீரும் படத்திலிருந்து.
1: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா மலர்

கேட்ட பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து. நேரம் 1:36. வசந்தகானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆடிப்பெருக்கு திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 1:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சித்தி திரைப்படத்திலிருந்து நிறைவு பாடலை கேட்கலாம்.
1: சந்திப்பா.

நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. தொடர்வது மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டாா்.

0: வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமு மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளை ஒட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் 2வது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது.

0: தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 242,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர்.
1: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN அலர்ட் மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைகாலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த June 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடி ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 ஆண்டுகாலம் அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
5: ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் பகல் 1:55 நிமிடம் 40 நொடிகள். இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: 20 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: Ashwani and I am Valsa Williams with the midday news. The headlines: Eurobank launches UPI-based remittance service from Greece to India.

வணக்கம் நேர்களே, நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்கவிருப்பது அழகான கிராமிய வாழ்வியலை எளிமையான முறையில் ஒலிக்கும் தெம்மாங்கு பாட்டு.

நேரம் 2:26. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெம்மாங்கு பாட்டு. அடுத்ததாக பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து SPB மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
7: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தெம்பாங்கு பாட்டு. அடுத்ததாக வீரத்தாளாட்டு படத்திலிருந்து சாந்து பொட்டு.

நேரம் 2:44. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது தெம்மாங்கு பாட்டு. அடுத்த பாடலாக இதயத்தை மலரச் செய்யும் பாடல் அருண்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா அவர்களின் குரல்களில் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருந்தது தெம்பாங்கு பாடல்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக என்னாசை மச்சான் திரைப்படத்திலிருந்து பாட்டை கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது தெம்மாங்கு பாடல். தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஆலக்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, உபாசி, சோலையாறு, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, விண்ட்வர்த், அவலாஞ்சி, பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ஹாரிசன், குடலூர் பஜார், மேல்குடலூர், வெட்டிக்காடு, குண்டேரிப்பள்ளம், சிவலோகம்

0: பிரையர், காக்காச்சி, பேராபூரணி, நடுவட்டம், டானிஷ்பெட், ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு வங்கதேசத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 1.5 முதல் 5.8 கிலோமீட்டருக்கு இடைப்பகுதியில் உருவானது. இதன் விளைவாக வரும் 3ஆம் தேதியன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வடகடலோர தமிழ்நாட்டில் குமரி கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பற்றிய அறிவிப்பு. பலத்த காற்றுடன் வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 2ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 3ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. 4ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் புழுதி காற்று வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழைப்பொழிவு சில இடங்களில் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3 மணி. தொடர்வது NCERT விளம்பரதர நிகழ்ச்சி.

इसने तो बस रट ही पकड़ ली।

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி.

0: மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மென்மையான மெட்டுக்களால் மனதை வருட வருகிறது மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்து தனுஷ் பாடல் வரிகளில் பேட்டை திரைப்படத்திலிருந்து

நேரம் 3:35. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி வழங்கும் அடுத்த பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் ஏ ஆர் ரகுமான் குரலில் மெர்சல் படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அனிருத் இசையமைப்பில் கபிலன் வைரமுத்து வரிகளில் வேகம் படத்திலிருந்து.

நேரம் 3:44. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மெல்ல வரும் பாட்டு தரும் அடுத்த பாடல் ரெமோ திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

எட்டு திக்கும் மென்மையாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யுகபாரதி வரிகளில் டி இமா இசையமைப்பில் ஸ்ரேயா கோஷல் குரலில் ரெக்க திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வைரமுத்து வரிகளில் ஏ.ஆர். ரகுமான் குரலில் செக்க சிவந்த வானம் திரைப்படத்திலிருந்து

0: பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி

0: தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நரசாபூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை மணி 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்கவிருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்தன் கோ சரி சரி
7: வசந்த் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்.
8: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
9: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
8: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
6: தட்ஸ் ரைட்.
11: நேரமலை 4:04. ஆகாஷ்வாணி 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. சூப்பரான, ஜாலியான, செம்மையான, விருப்பான, கலகலப்பான, அதிரடியான ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலத்தை நம்ம என்ன விளையாட காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி
12: கேட்டீங்கன்னா,
13: ஆமா நேர்களே, இன்னைக்கு நம்ம ஆட்டக்கலத்துல விளையாட போறது டக்கு டக்கு டக்குன்னு.
11: அது என்ன டக்கு டக்கு டக்குன்னு?
13: இது ரொம்ப சிம்பிளான கேம் தாங்க. நாங்க வந்து ஒரு தமிழ் வார்த்தையில முதல் இடத்தும் கடைசி இடத்தும் சொல்லிடுவோம்.
11: சரி,
13: அதே மாதிரி இருக்கிற வார்த்தைகள் கண்டினியூஸா ஒரு 3 வார்த்தை டக்கு டக்கு டக்குன்னு
12: நீங்க.
11: ஆமா, இப்போ எடுத்துக்காட்டு வந்து, இப்போ நாங்க வந்து காலை ஆரம்பிச்சு இல்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆரம்ப எழுத்தும் நிறைவான எழுத்தும் நாங்க சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்க என்ன அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது டக்கு டக்குன்னு கம்மல், கப்பல், கனல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஃப்ரேம் பண்ணி சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைய கேமு. ஸோ இதுதான் டக்கு டக்கு டக்குன்னு. ஒவ்வொரு நேருக்கும் கொஞ்ச நேரம் தான் கொடுக்கப்படும், கிட்டத்தட்ட ஒரு 10 seconds மட்டும் தாங்க கொடுப்போம். அதுக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவோம். அதெல்லாம் ஓகே, அவங்க எப்படி வருவாங்க அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கா?
13: ஆமா, நேர்கள் உங்களுக்கு ஆட்டுக்களத்துல விளையாடணும்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0452 என்ற முன்னணிப்போடு 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 அனைத்து நேர்களும் பங்கு கொள்ளலாம்.
11: இன்றைய ஆட்டக்களத்தில் உங்களோட விளையாட காத்திருப்பது நான் தமிழ் செல்வி மற்றும்
13: சங்கீதா.
11: சரி ஓகே, இப்ப பேச காத்திருக்கும் முதல் நேயர் யார், எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
14: அடிச்சு பெஞ்சா மலை, அசையாம நின்னா சில, எல்லோரும் விரும்பி கேட்டு 103.3 மதுரை பண்பலை, 100.9 ராமேஸ்வரம் பண்பலை. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
13: மாலை வணக்கம் சொல்றது யாரு சார், எங்க இருந்து பேசுறீங்க?
14: செல்லூர் குமரன் பேசுறேன்.
11: சரிங்க, கேம் விதிமுறைகள் புரிஞ்சிருச்சா? முதல் நேரம் வந்திருக்கீங்க.
14: டக்கு டக்குன்னு முதலத்தையும் கிடைச்சது, அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும்.
11: சரி ஓகே, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
13: முதல் எழுத்து சே, இரண்டா கடை, அதாவது இறுதியான எழுத்து மை. நீங்க 3 எழுத்துல இருந்து அதுக்கு மிகுந்த

0: எழுத்துக்கள் உள்ள வார்த்தைகள் கூட சொல்லலாம்.
1: டக்கு டக்குன்னு ஒரு மூன்று வார்த்தைகள் டக்குன்னு சொல்லிருங்க பாபா.
2: முதல் முதல் கடைசி மையா.
0: ஆமா ஐயா.
2: செம்மை. செய்மை. செம்மை செய்மை.
1: டைய ஓடிட்டு இருக்கு.
3: உங்களுக்கான
0: வார்த்தைகள் சொல்லிடலாமா? உங்களோட முதல் எழுத்து வா, குறில். நிறைவான எழுத்து வந்து இம்.
3: இல்ல
0: டக்கு டக்கு டக்குன்னு
3: சொல்லுங்க.
1: சரி அடுத்து.
3: அடுத்து வாதம்.
0: ஓகே.
1: நேரம் போய் கொண்டே இருக்கிறது.
3: வர்மம். வர்மம்.
0: வர்மம்.
1: அப்படினா என்ன?
3: வர்மக்கலை வர்மம் சொல்றோம்ல.
4: குத்துமணி பார்த்தா கேட்டியா? நானா?
1: Definitely. சரி ஓகே. நன்றி நேபல் வந்தமைக்கு. நேபல் பேச கத்துக்கும் அடுத்த நேரம். இன்றைய ஆட்டக்களத்துல நம்ம விளையாடிட்டு இருக்கோம் டக்கு டக்கு டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு. கேம் செம்மியா இருக்கே, நாங்களும் விளையாட வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் லைன்ல வந்துட்டாங்க.
0: வாங்க சார். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க எங்க இருந்து பேசுறீங்க?
5: சகுந்தலா.
1: கேம் கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன விளையாடிட்டு இருக்கோம்? என்ன தைப்ல போயிட்டு இருக்கு சகுந்தலா?
5: டக்கு டக்கு டக்கு. எதுக்கு அந்த
0: அந்த கேப்? நாங்க டக்கு டக்குன்னு நீங்க பதில் சொல்லணும். அதுக்காண்டி தான் இந்த கேமே. மா
5: மேடம், மேடம் சவுண்ட் கேக்கல மேடம். நீங்க பேசுற சரியா கேக்கல மேம். சவுண்ட் ப்ளீஸ்
1: கேக்குதாமா? நாங்க நல்லா லவுடா தான் பேசுறோம். இப்போ உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? சரி ஓகே. உங்களுக்கான வார்த்தை தூள ஆரம்பிச்சு இல்லல முடியணும். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கான டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. தூவில் ஆரம்பித்து இல்லல முடிக்கணும்.
5: இல்லனா பொதுலகரமா அந்த குண்டலாவா?
1: குண்டலா.
5: குண்டலா. குண்டலாவா? தூவல் இருக்கா? தும்மல் வருமா?
1: வரும் வரும். அடுத்து
5: தும்மல். துவட்டல்.
1: சீக்கிரம் சீக்கிரம்.
5: தூக்கல்.
1: என்னமா? தூக்கல்.
5: தூக்கல்.
1: தூக்கல். கொஞ்சம் தூக்கலா இருக்கு அப்படின்னு. அந்த தூக்கலா இருக்கு.
0: அந்த தூக்கல்.
1: சரி, நன்றி நேபல் வந்தமைக்கு. அழகான வார்த்தையை சொல்லிட்டீங்க. நிகழ்ச்சியில் தொடரலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
8: சரி சரி சரி சரி சரி சரி.
9: தட்ஸ் ரைட்.
8: வசந்தன் கோ சரி சரி.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: தட்ஸ் ரைட்.

0: நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
6: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
5: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
7: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: நேரம் 4:15:32. நீங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz. இது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்கலம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
1: விளையாண்டுகிட்டே இருக்கோம்? ஆமாங்க, டக்கு டக்கு டக்குன்னு விளையாடிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து முதல் எழுத்தும் இறுதியான எழுத்தும் சொல்லிடுவோம், அதை வச்சு நீங்கள் ஒரு வார்த்தையை ஃபேம் பண்ணணும், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே போயிடணும். அதுதான் இன்றைய கேமுடைய விதிமுறை.
0: 25:30:70 ஆகிய எண்களில் வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன்.
2: இதோ இனிப்பில் காத்திருக்கிற அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? வசந்தா மேம், இன்னைக்கு கேம் என்னன்னு தெரியுங்களா? வெரி குட் மேம். நான் உங்களுக்கான வார்த்தைகளை சொல்லட்டா? முதல் வார்த்தை இ, ஆனா அவனால வர இன்னா குரில். கடைசி எழுத்து வந்துட்டு இம். டக்கு டக்குன்னு சொல்றீங்களா? மூணு வார்த்தை தொடர்ச்சியா?

0: இல்ல
1: இம்
0: இல்ல
1: ம்
0: இல்ல
2: இல்லம் சொல்றாங்க. அடுத்த வார்த்தை வேகமா சொல்லுங்க, நேரம் ஆகிட்டே இருக்கு.
0: இரக்கம்
3: இரக்கம். ஓகே அடுத்து
0: இறுதியாகம்.
3: என்னங்கம்மா?
0: இறுதியாகம்.
1: இறுதியாகம்.
2: மூணு பேர் இருக்கும், மாலை நேர வணக்கம் உங்களுக்கும். சரி, இதோ உங்களுக்கான கேள்வி
4: சொல்லுங்க.
3: சரி, ஊல ஆரம்பிச்சு ஊ,
4: அதாவது ஆனாவன வர்ற ஈல கால்கட்டு ஊ,
3: அதுல ஆரம்பிச்சு தூள முடிக்கணும். டக்குனு மூணு வார்த்தை சொல்லுங்க பாப்போம்.
4: தூவா.
3: ம்,
4: முதல்லன்னா ஊவா.
3: ஊ
4: கடைசி.
3: ஆமா, டைம் ஓடிட்டே இருக்கு, சீக்கிரம்
5: இதுலயே பாரியா. அப்படி கேளு.
3: ஆமா, 10 செகண்ட்.
4: உதடு.
2: இருக்கு அது ஓ இல்லையா?
3: சரி, உட்கார்ந்து. என்ன, நாங்களே கேள்வி கேட்டு நாங்களே பதில் சொல்ற மாதிரி இருக்கே.
2: அடுத்து
3: அடுத்து அடுத்து
4: உகந்து.
1: சிறப்பான வார்த்தைகள்,
2: ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
3: வர நேர் கொஞ்சம் டக்கு டக்குன்னு தலைப்பு கேத்த மாதிரி விளையாண்டீங்கன்னா அருமையா போகும். இணைப்பில் பேச கத்திருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் பா.
3: வணக்கம்
1: முத்துராஜ் ஐயா, உங்களுக்கான எழுத்துக்களை சொல்லலாமா? முதலாவது தொடங்குற எழுத்து வந்து பா. முதலாக தொடங்க எழுத்து வந்து பாவண்ணா, குறில். முடியிற எழுத்து வந்து இம். மாவண்ணால இம். ஆஹா, நடுவில் எழுத்து போட்டு நீங்க சொல்லணும்.
2: நீங்க எதையாவது எழுத்து போட்டு எங்களுக்கு ஒரு வார்த்தையா சொல்லுங்க.
3: இது எனக்கு சொல்லும் இந்த ஹார்ன் அடிப்பாங்களா, பாம் பாம் அந்த மாதிரி வருது. சொல்லுங்க.
6: பாடம்.
3: பாதம். ஓகே அடுத்து.
6: பாசம்.
3: பாசம்.
6: பாடம் பாசம். பாலும். பாலும்.
1: பாலும்.
3: அதாவது நம்ம நிகழ்ச்சி தேனும் பாலும். அதுல இருந்து எடுத்துட்டாங்க.
2: சரி, ஆனா இதுல என்னன்னா அவங்க சொன்னது எல்லாமே குறில் சொன்னாங்க. நீங்க எல்லாமே நெடில சொல்லிட்டீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்கய்யா. நேரம் 4:20. வசந்தன்கோ வழங்கும் மாட்டக்கலம் தான் கேட்டுட்டே இருக்கும். எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸ்ல 25:30, 25:30, 171 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன்
3: இணைப்பில் பேச காத்திருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
7: தமிழ்ச்செல்வி மேடம், சங்கீதா மேடம், இருவருக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
3: அப்படியே சுமையா மடத்துக்கு ஒரு பெரிய வணக்கத்தை போட்டுடலாமே.
7: சுமையா மடத்துக்கு பெரிய வணக்கம்.
3: பெரிய வணக்கம். சூப்பர், எவ்வளவு பெரிய வணக்கம். சரி, ஓகே, தலைப்பு சொல்லிடலாமா? ஆட்டக்களத்துடைய தலைப்பு
7: டக்கு டக்குன்னு சொல்லணும்.
3: டக்கு டக்குன்னு சொல்லணும், சரிங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை ஆல ஆரம்பிச்சு கூல முடிக்கணும். கூ. சீக்கிரம்
2: வேமா, வேமா, நேரம் போய்கிட்டே இருக்கு.
3: அடுத்த நேர் யார் எங்கிருந்து?
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
3: என்ன ஒரு சத்தம்,
2: நிசப்தமா இருக்கே.
1: ஆஹா,
2: அடுத்த வார்த்தை.
1: அடுத்த வார்த்தை
2: க்வெஸ்சன் பேப்பர் ரெடி ஆயிருச்சு. இணைப்பில் தானே இருக்கீங்க. வணக்கம். வணக்கம்.
1: அவுட் பண்ணிட்டோமே.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: காசி மாயன் குடித்துறை. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
8: தயாரா இருக்கேன்.
2: என்ன விளையாட்டு விளையாடுறோம்?
8: டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும்.
2: உங்கள்ட்டே இதே டக்கு டக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய

0: கேள்வி இதோ
1: ஐயா, முதல் எழுத்து வே, குரில். வே வே
0: வே வெள்ளிக்கு வருதுல வே.
1: வே, நீங்க வீன்றது இங்கிலீஷ்ல சொல்றீங்க, நாங்க தமிழ்ல சொல்லிக்கிட்டு இருக்கோம் வார்த்தை
2: விளையாட்டு.
1: வே வெள்ளி, வே அண்ணா குரில். நான் இன்னும் முடிக்கவே இல்லை ஐயா, கேளுங்க. முதல் எழுத்து வந்து வே, கடைசி அதாவது இறுதியான எழுத்து வந்து மை. இமை இல்ல, வே மை.
0: இல்லங்க, உங்களுக்கு வந்து என்ன விளையாட்டுன்றதே சரியா நீங்க உள்வாங்கலன்னு
2: நினைக்கிறேன்
3: நானு. தமிழ் எழுத்து ஐயா, வெண்மை வரும் இல்லையா அந்த வே, நிறைவான எழுத்து மை.
2: வெண்மை,
3: ஆமா
1: நான் சொன்னதே சொல்லிட்டாங்க.
0: சொன்ன உடனே எப்படி நாங்க கேட்ச பண்ணுவோம்,
3: வேற தான் சொல்லுங்க.
2: வெறுமை, வெறுமை, வேற்றுமை.
0: அது வேல வேற்றுமை.
4: அப்படி எல்லாம் யாரும் சொல்லல.
3: குரல்ல சொல்லுங்க.
0: தொடர்ந்து
3: ஒரு மூன்று நான்கு நேரத்தை பேசிட்டோம், ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு வந்து நிகழ்ச்சியில இணையலாமா?
1: இணையலாம்.
3: உங்களுக்கான பாட்டு

0: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின். மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி
4: தட்ஸ் ரைட்
3: வசந்தன் கோ சரி சரி
5: வசந்தன் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
4: தட்ஸ் ரைட்
6: நேரம் 4:59:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இது அட்டக்கலம்.
7: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை விளையாட தொடர்பு கொள்ளும் நேயர்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0452 என்ற முன்னிணைப்போடு 25:30, 170 25:30, 171 கால் பண்ணி பங்கு பெறலாம்.
8: இன்றைய ஆட்டக்களத்தில் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் டக்கு டக்கு டக்குனு. இனிப்பில் பேச காத்திருக்கும் முதல் நேயர், அடுத்த நேயர் யார், எங்க இருந்து அப்படினு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், இனிப்பில தான் இருக்கீங்க.
9: வணக்கம்.
6: வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க?
9: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் தூக்குத்தெரு கே சிவசுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கோங்கய்யா. விளையாட தயாரா இருக்கீங்களா?
9: தயாரா இருக்கோம்.
8: அதுக்கு முன்னாடி தலைப்பு என்ன? தலைப்புல விளையாடிட்டு இருக்கோம்
9: டக்கு டக்கா
6: டக்கு டக்கா
8: டக்கு டக்கா. அதுக்கு எவ்வளவு டவுட்டோட சரி ஓகே விளையாட தயாராகலாம். சரி, உங்களுக்கான வார்த்தை
6: பா. முதல் எழுத்து பா, இறுதி எழுத்து இம்மு. ஆமா, பா ஆரம்பிச்சு இம்முல முடியிற வார்த்தைகளை நீங்க மூணு வார்த்தைகளை 10 நொடிக்குள்ள சொல்லணும்.
9: அம்பரம், பாசம்.
6: அது பா நெடில் ஆகிவிடுது.
8: குரல் பால சொல்லுங்க. பா
9: வருது.
8: முயற்சி பண்ணுங்க. 4:31 விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இனிப்பில் பேச காத்திருக்கோம் அடுத்த நேயர்.
6: வருக. வணக்கம்.
7: முதல் எழுத்து சோ, குரில், இறுதியான எழுத்து இம்.
10: சோளம்.
6: இல்ல இல்ல இல்ல, அது சோன். அது
7: நான் சொன்னது சோ, குரில், ஒத்த கொம்பு.

0: ஆமா
1: சொர்க்கம் சுகம் சாரி
2: பதட்டமாக
0: உங்க கால் தரையில படல நீங்க நிதானமா இல்ல
2: ஆமா
1: தரையில சொர்க்கம்
2: சொர்க்கம் அடுத்து இன்னும் ரெண்டு வார்த்தை
1: சொல்லும்
2: சொல்லும்
1: சொர்ணம்
2: சொர்ணம்
0: அடுத்து
3: விளையாடலாமா
0: உங்களுக்கான
2: வார்த்தை கேட்கலாமா உங்களுக்கான எழுத்து என்ன கேட்கலாம் நிறைய வச்சிருக்கேனே சரி ஓகே குரில்
4: என்னத்த சொல்ல வர்ற
2: சொல்லுவோம்ல பொறுமையா இருங்க ஆமா ஆரம்ப எழுத்து வ நிறைவான எழுத்து இம் அதை வச்சு டக்கு டக்குன்னு ஒரு மூணு வார்த்தை சொல்லுங்க பாப்போம்
3: வாசம்
2: ஐயா குரில்
3: குரிலா
2: வசம்
3: வண்ணம்
2: வண்ணம்
0: அருமை
3: வர்ணம் வர்ணம்
2: வர்ணம்
0: வண்ணம் வர்ணம் வேற வார்த்தை ஏதாவது சொல்லுங்க
3: வண்ணம் வர்ணம் சொல்லியாச்சா வசம் சொல்லியாச்சு வகம்
5: உங்களுக்காக
0: வார்த்தை கேட்கலாமா
5: உங்களுக்கான
0: முதல் எழுத்து சோ சரிங்களா நிறைவான எழுத்து இம் ஆரம்பிச்சு இம்முல முடியிற வார்த்தைகள் நீங்க மூணு சொல்லலாம்
4: என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை
0: அடுத்து
2: இம்முல முடியனியா
0: இருக்கே
2: இருக்கே ஒரு எழுத்து மாத்தினா கூட ஒரு வார்த்தை வந்துடும்
0: எப்படி சொல்றீங்க விளையாட்டே அதுதான் ஒரு இடத்துல
2: மேபி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா ஐயா டைம் போயிட்டே இருக்கு எங்க வரீங்க
4: யோசிக்கிறீங்க சட்டு புட்டு கிளம்புங்க
2: சரி ஓகே ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க நன்றி நேபல் வந்தமைக்கு 4:34 ஆட்டக்கலம் விழா காத்திருக்கும் அடுத்த நேயர்
0: வருக வணக்கம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க
2: மாலை வணக்கம் சொல்லுங்கம்மா சுமதி பேசுறேன் மேடம் சுமதி ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து
6: ஆமா மேடம்
2: சரி ஓகே நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்காங்க உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா
6: கேளுங்க மேடம்
0: மாலை ஆரம்பிச்சு இம்முல முடியிற வார்த்தைகளை சொல்லுங்க
2: குரில் மேல ஆரம்பிச்சு இம்முல முடியணுமா டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்
6: மாவண்ணா மேடம்
0: மா மா குரில் அது மா இல்லையா
6: ஆமா ஆமா
0: இது மா
2: மா
4: ஆமா உங்களுக்கு பெண்ணானா
2: எங்களுக்கு வார்த்தை தான் வேணும்
0: சொல்றீங்களா வேமா
2: ஆமா ஆமா
0: கேள்வியே 10 தடவை கேட்டிங்களே
2: எப்போ பதில் வரும் என்னங்கம்மா
6: மத்தளம்
0: மத்தளம் அடுத்து
6: அப்புறம் வந்து மண் வாசனையா இல்ல
0: அது படம் பெயர் இல்ல வேமா சொல்லுங்க நிறைய இருக்கே
6: மண்டபம்
0: அடுத்து மனம் சொல்லிட்டீங்கம்மா ரொம்ப நன்றி நேரம் 4:35 நொடிகள்ல ஆமா அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சிங்கம் தான் நாங்க ஒத்துக்கிறோம் அடுத்த நேரம் எங்களுக்கு வழிவிடுங்க
2: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம்
7: வணக்கம் வணக்கம் வணக்கம் மூவருக்கும் மாலை வணக்கம்
0: மாலை வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து
7: உக்கிரபாண்டியன் பேசுறேன்
0: பாலரங்கபுரத்தில் இருந்து உக்கிரபாண்டியா சரிங்க சரிங்க விளையாட தயாரா இருக்கீங்களா உங்களுக்கான வார்த்தை கால ஆரம்பிச்சு டீல முடியும்
2: கரண்டி என்ன எதிர்பார்க்கல அடுத்து

0: ஒரே ஒரு வார்த்தை.
1: சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சீங்கன்னா
0: உங்களுக்கான பாடல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 4:44 நிமிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம். இனிப்பில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர்
7: சொல்லலாமே.
6: அருமை,
8: இல்ல உங்களை பாராட்டணும், வார்த்தை கிடையாது.
6: அடுத்தது ஒரே ஒரு வார்த்தை
7: டக்குன்னு,
8: ஒரே புன்னகைதான். சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. 4:46 நிமிடத்தில் டக்கு டக்கு டக்குன்னு தான் விளையாடிட்டு இருக்கோம். இணைப்பில் பேச காத்திருக்கோம் அடுத்த நேயர். வணக்கம்.
6: அடுத்த நிகழ்ச்சியா காத்துக்கிட்டே இருக்கு மாலை தென்றல். தயாரா இருக்கீங்களா?
8: சூப்பரா, ரொம்பவே தயாரா இருக்கும். நேர்களுக்கு பிடித்த இடைக்கால ராகங்களோடு விளம்பர காத்துட்டு இருக்கு. இன்று மாலை 5:02 இருக்கு மாலை தென்றல். இப்போ ஆட்டக்களத்துல விளையாட காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
6: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களாங்க?
8: எப்படி அதே ஃபுளோல போயிட்டு இருக்கீங்க? அப்படித்தானே,
6: உங்களுக்கான எழுத்த சொல்லலாங்களா? முதல் எழுத்து உ, குரில். இறுதியான எழுத்து 2.

0: உடும்பு.
1: உடும்பு. அடுத்து
2: பூ இல்லங்க, தூ.
1: உடும்பு
2: இல்ல, அவங்க தூ. நான் சொன்னது தூ, தானா வரிசையில தூ.
3: வரமாட்டோம்,
2: நீங்க வார்த்தையை சொன்னா மட்டும் போதும்,
1: முடிச்சிட்டு வரோம் உங்கள்ட்ட.
2: ஆமா,
1: உருது சொல்லிட்டீங்க, உளுந்து சொல்லிட்டீங்க. அடுத்து என்னது?
2: உருது சொல்லியாச்சு.
1: எத்தனை தடவை?
2: சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணி ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டாங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. 4:47 இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: பேசுங்க, எங்க இருந்து?

0: இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்.
1: நாங்க எங்கேயும் வரமாட்டோம், நீங்க வார்த்தைய சொன்னா மட்டும் போதும்.
2: முடிச்சிட்டு வரோம் உங்கள்ட்ட.
1: ஆமா,
2: உருது சொல்லிட்டீங்க, உழுது சொல்லிட்டீங்க, அடுத்து என்னது?
3: உருது சொல்லியாச்சு
2: தடவை.
1: சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணி ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டாங்க. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. 4:47 இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். யார், எங்கிருந்து? வணக்கம்.
4: என்னது?
2: இல்ல இல்ல, என் பெயர் சுமையா.
4: சுமையாவா?
2: சுமையா.
4: சுமையா அவர்களுக்கும் நீங்க ஜென்சா ஜுவல்லரி சென்டரே.
2: ஏ, நம்ம விளையாடலாமா?
1: நேரம் போய் கொண்டே இருக்கு, எல்லா நேயர்களும் பங்கு பெறணும். சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா? உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா ஆள ஆரம்பிச்சு மயில முடிக்கணும். இந்த மாதிரி மூணு வார்த்தை டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
4: ரால ஆரம்பிக்கணுமா?
1: ஆ ஆ ஆவண்ணா.
4: பாட்டு போலாமா?
1: இல்லங்கயா, வார்த்தை தான் சொல்லணும். ஆள ஆரம்பிச்சு மயில முடியற மாதிரி ஒரு மூணு வார்த்தை டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
4: ஆவல்.
2: ஆவல். அது மயில முடியலையில.
0: எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ,
2: எங்களுக்கும் தெரியலங்க. அழைப்பு கிடைத்ததுல அவருக்கு வந்து என்ன விளையாடுறதுனே தெரியல, அவர் நிதானத்திலையும் இல்ல. ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. 4:49 இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை
3: முதல் எழுத்து ஆ, குரில். நிறைவான எழுத்து கு, குரில். ஆமாங்க.
5: அடகு. அழகு. அழகு.
2: அடுத்து இன்னும் ஒரு வார்த்தை.
1: அழகு, அழகு.
0: இன்னொன்னு எங்க பிடிக்கிறான்.
1: இப்பதான் சுட சுட எழுதணும், இறக்கிட்டோம். சொல்லுங்க.
2: அதாவது எனக்கு தெரிஞ்ச அவரு ரெண்டு அழகு சொன்னாரு. ஒரு வந்து அழகு, பியூட்டிஃபுல், அதை வந்து சொல்றாரு, அது அழகுன்ட்டாரு.
3: அடுத்த அழகு பீக் சொல்லியிருக்காங்க.
2: ஆமா, ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு.
1: 4:50 இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: சரி சரி, ரொம்ப திக்கு திக்கு ஆடாதீங்க, சரிங்களா? ஆமா, சுகுமார். விளையாட தயாரா இருக்கீங்களா?
1: சரி, உங்களுக்கான வார்த்தை வா, நெடில் வா ஆரம்பிச்சு. எங்கே வர வேணா, கேம் விளையாட்டா போதும். நெடில் வாழ ஆரம்பிச்சு லீ. லீ, லீ.
2: குண்டுலி.
1: குண்டுலி.
2: வாளி. அடுத்து
1: அடுத்து
2: வலி.
3: வலி.
1: இல்ல, நமக்கு தேவை நெடில்
0: தான்.
1: ஆமா, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். சொல்லுங்க சொல்லுங்க. வாலி.
2: இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு அதுல.
1: இன்னும் ரெண்டு வார்த்தை அவர் சொல்லணும்.
2: சொல்லணும். என்னது?
3: வாலினி.
4: வாலி.
2: இல்ல ஏ, அதாவது நெருங்கிய தொடர்பு, அதுலதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: இத சொல்லலைன்னா எப்படி? அதுலதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அத கூட ஒரு வார்த்தைய சொல்லலாமே.
2: சரிங்க, இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. அதாவது என்ன, வானொலி
1: தானே? அது நான் எழுதி வச்சிருக்கேன். சரி, வானொலி நேயர் சொல்லிடுவாங்க அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்தேன், கடைசியில சொல்லல. இன்னைக்கு பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். 4:51 வணக்கம்.
6: என்ன
1: தலைப்புல
6: விளையாண்டு
1: இருக்கோம்? நாங்க நீங்க சொன்ன மாதிரி தான் சொல்லுவோம். அதை வச்சு நீங்க ஒரு வார்த்தை ஃப்ரேம் பண்ணி மூணு வார்த்தை சொல்லணும், டக்கு டக்குன்னு, சரிங்களா?
2: சொல்லிடலாமா?
6: கண்டிப்பா சொல்லுங்க மேம்.
3: முதல் எழுத்து இ, குரல். நிறைவான எழுத்து இம்.
6: வீனா விக்ரமாதித்யன். அதுக்கு வருது
2: இ, உயிரெழுத்துல வரக்கூடிய இ.
6: ஓகே,

0: ஈல ஆரம்பிச்சு
1: இம்முல முடியும்.
0: ஓகே, இன்பம். இன்பம்,
1: சீக்கிரம் சீக்கிரம்.
2: இதை வச்சு என்ன சொல்ல போறா?
1: ஒன்னும் சொல்லலங்க, கேம் முடிய போதுங்க.
3: ஆமா,
1: அப்பப்ப அழைப்புகள் இருக்காங்களே.
3: என்னங்க ஐயா?
0: இங்கனம், இன்பம், இங்கனம்,
3: இங்கனம். ஓகே, அடுத்து.
0: ஆமா, இங்கனம். இது
1: இது
4: அதான்.
0: ஐயோ, டக்குனு வரலையே.
3: டக்குனு வரணுமே, அதுதான் கேம்.
0: இடம், இடம்,
3: இடம். ஓகே, சூப்பர். இடம்,
1: ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
1: சரிங்க, விளையாட தயாரா இருக்கீங்களா?
5: டக்கு டக்குன்னு விளையாட தயாரா இருக்கேன்.
1: டக்கு டக்குன்னு விளையாட தயாரா இருக்கீங்க. உங்களுக்கான முதல் எழுத்து வாழ ஆரம்பிச்சு இம்முல முடியும். குரில்.
5: வசதி.
1: அது தீல இம்முல முடியணும். இணைந்ததற்கு. நேரம் 4:53 இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்மா, அனைவருக்கும் வணக்கம். ஒத்தக்கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
4: வணக்கம்மா, உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லலாமா? கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா? டக்கு டக்கு
6: டக்குன்னு சொல்லுங்க.
4: முதல் வார்த்தை துவண்ணா. குரில். தூ, தா வரிசையில தூ.
6: இல்ல, தூனா சொல்றீங்களா தானா சொல்றீங்களா?
4: தானா வரிசையில உள்ள தூ.
3: தாத்தா தீத்தி தூன் வரும் இல்லையா, அந்த தூ.
6: சரி,
4: நிறைவான வார்த்தை எழுத்து வந்து இம்.
6: துன்பம், உயரம், துக்கம்.
1: கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு நெருங்கி வந்துட்டோம். நேர்கள் இருக்காங்களா அடுத்து இணைப்புல? இணைய வருக. வணக்கம்.
7: வணக்கம் மேம், மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
7: சரிங்க மேம்.
3: ரம்யா, தலைப்பு என்ன ரம்யா?
7: டக்கு டக்கு
3: டக்கு டக்கு. சரி, ஓகே, உங்களுக்கான வார்த்தை கேட்கலாமா?
7: சொல்லுங்க.
3: சரி, நெடில் சோ. சோ ஆரம்பிச்சு இம்ல முடிக்கணும்.
7: சோகம்.
3: அதையே சோகமா தான் சொல்றாங்க,
1: யார்ட்டயோ கரெக்டா கேக்குறாங்க.
3: சோகம் தானே
1: அது. சோ குறியில எழுதுல அடிச்சு விடுறா. அது சோ குறியில எழுதுலையா?
3: சோ இங்க நெடில் சோ தான் சொல்லணும்.
1: சரிமா, ரொம்ப நன்றி இணைப்பில் இணைந்ததற்கு. கிட்டத்தட்ட நேரமும் ஆகிவிட்டது. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
3: பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த, கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய ஆட்டக்குளம் நிகழ்ச்சி வந்து டக்கு டக்கு டக்குன்னு விளையாண்டோம். ரொம்பவே டக்கு டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா?
1: ஆமா, சரியா. நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு சூப்பர் எனர்ஜியா விளையாண்டாங்க இல்லையா? எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது
3: தமிழ்ச்செல்வி,
1: சுமையா மற்றும்
4: சங்கீதா.
1: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
3: டயானா. நன்றி நேர்களே.

0: நேரம் மாலை 4:59. இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் நேரம் 5:03. தேநீரின் சுவையோடு மனதை வருடும் மெலடி பாடல்களோடு தொடங்கலாம் மாலை தென்றல். சில சந்திப்புகள் மனதில் இனிய தடம் பதித்துவிடும். அப்படிப்பட்ட முதல் பாடலாக தென்னவன் படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

0: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டன் பண்ண வேணாம்மா.
1: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
2: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
3: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
0: அது வந்துனே,
3: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ல பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பிவையுமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.
1: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இசையோடு இணைஞ்சிருக்கும் மாலைத்தன் மாலை வேளையில் கேட்கலாம் மாலைத்தன்றலில் கிழக்குச்சிமீலை படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் 5:11. மனதை மயக்கும் மாலை தின்றல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம். அடுத்த படம் பாஷா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில். மாலை தென்றல். ரம்யமான மாலை பொழுதில் இதமான தென்றல் காற்றின் ரசனையோடு கேட்கலாம் சத்ரியன் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இன்னிசை ஜாலமாய் கேட்டுட்டு இருக்கீங்க மாலை தென்றல் நிகழ்ச்சி. மாலை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இன்னிசை ஜாலமா கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை தன்றல் 5:29 நிமிடத்தில் அடுத்த பாடல் திரையில் பூத்த சின்ன மலர் படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேரம் 5:34 கேட்டுட்ருக்கும் மெல்லவ மாலை தென்றல் நிகழ்ச்சி. அமைதியான மனதுடன் கடல் அலைகளில் கால் நினைக்கும் சுகமே இனிமை. அடுத்த பாடல் கேளடி கண்மணி படத்திலிருந்து.

நேரம் மாலை 5:39. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் மாலை நேர அமைதியில் மனதோடு பேசும் மொழி இசை மாலை தென்றலில் அடுத்த பாடலாக நீர் வருவாய் என படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மாலை தென்றல். தென்றல் வீசும் மாலை பொழுதில் உங்கள் இதயத்தை தொட்டு செல்லும் ஒரு இனிய மெலடி பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் மாலை தென்றல் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நேர்களே. இசையோடு சேரும் மாலை அழகானது, அந்த அழகை கூட்ட வரும் பாடல் லேசா லேசா படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் கேட்டுட்ருக்கோம் மாலை தென்றல். சில சந்திப்புகள் மனதில் இனிய தடம் பதித்துவிடும். இசையோடு இணைந்த மாலை தென்றல் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள தகுதிகளுக்கும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் awards.gov.in மீண்டும் ஒருமுறை awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். ஜூலை மாதம் 10 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் SSC கம்பைன்ட் கிராஜுவல் லெவல் CGL CBT1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தன்னார்வ

0: பயிலும் வட்டம் வாயிலாக TNPSC, TNUSRB மற்றும் SSC, RRB போன்ற தேர்வு முகமைகளால் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. அலுவலகத்தில் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலகம் மற்றும் ஒய்ஃபை வசதியுடன் கணினி ஆய்வகம் உள்ளது. இவ்வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள விருதுநகர் மாவட்ட தேர்வர்கள் மின்னஞ்சல் வழியாக studycirclevnr@gmail.com, மீண்டும் ஒருமுறை studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ அல்லது விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிக்கின்றார். அரசினர் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: இதுவரை கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வேலை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 6:25 தொடர்வது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சியும் நேரமும். லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை முதல் அரையிறுதி போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:30 தொடர்ந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 அந்திப்புக்கள், 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சல், எழுதியவர் ஜி சுரேகா, 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டி ஹிட், 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், 7:32 பாட்டி ஹிட் தொடர்ச்சி, 8:00 செய்தியறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இளையோர் உலகம், மதுரை அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் வினாடி வினா போட்டி, தொகுத்து வழங்குபவர் நிக்கோலஸ் பிரான்சிஸ், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெட்ஸின் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: என்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
2: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா?
1: அதுக்காக 8:00 வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
2: அதுக்கு என்னமா பண்றது?
1: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
1: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
2: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
2: அதுக்கு
1: ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
2: சூப்பர் தங்கச்சி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: இன்னும் சற்று நேரத்தில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் ஆஸ்திரேலியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான ஐசிசி மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 முதல் அரையிறுதிப் போட்டியின் இந்தி மற்றும் ஆங்கிலத்தின் வர்ணனை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்டார். அவர் வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள்

0: பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம், மீக்கேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனை

0: இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத என்னது இதா தெரிவிச்சு கொடுங்க.
1: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல
2: மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். உலக ரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ ரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் நியூஸ் ஆன் ஏர் ஆப்ல கேட்டுட்டு இருக்கோம். நேரம் 6:41. வெடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

கேட்டு ரசித்துக் கொண்டு இருப்பது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம்இல் கேட்டுட்டு இருக்கீங்க நியூஸ் அண்ட் அரப் மூலமாக தான். அடுத்து கணிதன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வந்தனையை தற்போது இடம்பெறும் மாவட்ட செய்திகள் மற்றும் தமிழ் செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம். நேரம் 7:10 ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேகா.
1: சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது. இந்திய கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வளம் மதிப்பீடு மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் போன்ற பயன்பாடுகளுக்கான உள்நாட்டில் உள்ள நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கத்தில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 30 மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லான்ச்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. CSIR-இன் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள CSIR கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் CSIR திட்டப்பணி முறையின் ஒரு பகுதியாக கட்டுமான துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் CSIR SERC இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகளில் சுவர்களுக்கான CSIR SERC-ஆல் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தளம் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும்பொழுது கட்டுமானத்தில் உள்ள உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் மேம்படுத்த

0: மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும் பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேர தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும் பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்த மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளியதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள் கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழிகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 1,70,000

0: 28,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்கள்

மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. ஜூலை 29 தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5 தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5 தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி இரவு 10:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16 சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸின் செயலியில் இணைந்துள்ளோம். வணக்கம் நேயர்களே. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டா கிடைக்கிற உற்சாகம் அளவில்லாதது. மனசு ரிலாக்ஸா வச்சு கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மாவீரன் திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் செயலியில் இணைந்துள்ளோம். உற்சாகத்துக்கு எல்லையே இல்லை. உங்க எனர்ஜியை உயர்த்த அடுத்த ஹிட் பாட்டு பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து.

그렇게 다

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் செயலியில் இணைந்துள்ளோம். கால்கள் தாளம் போட, இதயம் உற்சாகம் பாட. அடுத்த பாடல் 3BH திரைப்படத்திலிருந்து.

ஜெயிக்க போறோம். மழை புயல் பெய்யும் பலி வழைக்கிற குணம் அடைமொழி கடவுள வந்தாலுனோ வழி நான் வெடிக்கிற வெடி சர வெடி. மழை புயல் பெய்யும் பலி வழைக்கிற குணம் அடைமொழி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செயலியில் இணைந்துள்ளோம். கொண்டாட்டத்துக்கு காரணம் தேவையில்லை, நல்ல பீட்டே போதும். அடுத்த பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் செயலியில் இணைந்துள்ளோம். பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியின் இசையின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உங்க மனதும் உற்சாகமாகிடும். அடுத்த ஹிட்டு சாங் ராயன் படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸின் செயலியில் இணைந்துள்ளோம். பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில் நண்பர்களோடு பயணம் போறீங்களா இல்ல ட்ரெயின் டிராவல்ல போறீங்களா? இந்த ஒரு ஹிட் சாங் பெஸ்ட் கம்பெனியா இருக்கும். ப்ளூ ஸ்டார் படத்திலிருந்து இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸின் செயலியில் இணைந்துள்ளோம் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். உட்கார்ந்து கேட்கிற பாடலாவே இருந்தாலும் எழுந்து ஆட வைக்கும் பாடலாக காற்றலைகளில் கேட்கலாம் ஆண் பாவம் பொல்லாதது படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் செயலியில் இணைந்துள்ளோம். இன்றைய பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேயர்களை இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.

வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே.பி. நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்

முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 2:30 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் 8:05 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம். நியூஸ் அண்ட் அரப் மூலமா தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்வது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் தீர இசை. நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. இசைக்கும் முதல் பாடல் கேட்கலாம். இதோ நிமிர் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 8:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திரை இசை. ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் கேட்டுட்டே இருக்கீங்க நியூஸ் அண்ட் அரப் மூலமாக.

0: நேரம் 8:30 தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது இளையோர் உலகம். வணக்கம் நேயர்களே, இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் நம்ம வினாடி வினா போட்டி தாங்க கேட்க போகிறோம். இன்றைய வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கன் கல்லூரி மாணவ மாணவிகள். விறுவிறுப்பான வினாடி வினா போட்டியை தொகுத்து வழங்குகிறார் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள், உடன் ஸ்கோரர் நிகிதா. வாங்க நேயர்களே, வினாடி வினா போட்டியை மாணவர்கள் எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்கன்னு கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி 90 கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வினாடி வினா போட்டி குவிஸ் காம்படிஷன் ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடியோஸ் ஆஃப் ஆல் இண்டியா மதுரை. அமெரிக்கன் கல்லூரிந்து மாணவ வந்திருக்கீங்க, 4 குழுக்கள் வந்திருக்கீங்க. ஒரு ஒரு குழுவும் உங்கள் பெயரை அறிமுகம் செய்யுங்க. டீம் 1.
1: ஐ எம் பிரவீன் குமார். ஐ எம் ஸ்டடிங் இன் அமெரிக்கன் காலேஜ் சேட்டலைட் கேம்பஸ் பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்.
2: ஐ எம் சஞ்சய் குமார், தி அமெரிக்கன் காலேஜ் சேட்டலைட் கேம்பஸ் பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்.
0: டீம் 2.
3: ஐ எம் ஜான்சி, பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் ஃப்ரம் அமெரிக்கன் காலேஜ் சத்ரபதி.
4: ஐ எம் ஜெய்ஸ்வேதா, பிஎஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன் தி அமெரிக்கன் காலேஜ் சேட்டலைட் கேம்பஸ் தேர்ட் இயர்.
0: டீம் 3.
5: ஐ எம் கே ராகவேந்தராஜா, தேர்ட் இயர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அமெரிக்கன் காலேஜ் சேட்டலைட் கேம்பஸ்.
6: I am Ithanasri, BSc Biotechnology student, the American College.
0: Team 4.
7: I am Vasanth. I am studying BSc Mathematics second year in the American College.
8: I am Sanjana Sri, pursuing second year Mathematics, the American College Satellite Campus.
0: Team, illa unga peru solittinga. Quiz ku pola ma?

0: இந்த குவிஸ் வந்து பல ரவுண்ட்ஸ்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இந்தியன் ஹிஸ்டரி சிவிக்ஸ், இந்திய வரலாறு வாழ்வியல் அண்ட் சமூகவியல், சரிங்களா? ஒரு டீமுக்கு ஒரு கேள்வி, பதில் சொன்னா 10 பாயிண்ட், நோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ், நோ பாசிங். டீம் 1, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் க்வெஸ்டன், வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் முகல் எம்பரர் பாபூர், பாபரோட முதல் பேர் என்ன?
1: சயித் உதீன் முகமது பாபர்.
0: ஃபண்டாஸ்டிக் ஆன்சர், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். ஓப்பனிங் ரவுண்டில் டீம் 1, லவ்லி ஆன்சர், நான் எதிர்பார்க்கவே இல்லை, அருமையான ஆன்சர் அது. டீம் 2, ரெடியா?
2: எஸ் சார். இன்
0: 1498 வாஸ்கோ ட காமா அரைவ்ட் இன் இந்தியா அட் விச் பிளேஸ்? வாஸ்கோ ட காமா 1498 வருடத்தில் இந்தியாவில் எந்த இடத்தில்

0: வந்து இறங்கினார்.
1: சோ காலிகட்.
0: வெரி குட், வெரி குட், ரைஸ், வெரி குட். டீம் 3, when was the practice sati banned in India? உடன் ஏறுதல், ஒருத்தர் இறந்துட்டா மனைவி வந்து உடன் ஏறுதல், எந்த வருடத்தில் இந்தியாவில் அது தடை செய்யப்பட்டது? Which year was it banned in India, Sati?
2: 1942.
0: Unfortunately, it's wrong answer. It's 1829. Team 4, the right to privacy. Constitution, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், right to privacy is part of the Constitution. எந்த ஆர்டிக்கிள், அது எந்த ஒரு ஆர்டிக்கிள் பேர் இருக்கும், ஆர்டிக்கிள் 1, 2, 3, எந்த ஆர்டிக்கிள் இஸ் தட் கன்ஃபைன்ட் டு? ரைட் டு ப்ரைவசின்னு சொல்லக்கூடிய தனி மனிதரோட பாதுகாப்பு தன்மை, அல்லது வந்து தனி மனிதரோட விஷயங்களை பாதுகாப்பது அரசியல் சாசனத்தில் எந்த ஆர்டிக்கிளில் அமைந்துள்ளது? ஐ வாண்ட் த நம்பர் ஆஃப் த ஆர்டிக்கிள்.
3: ஆர்டிகல்ஸ் 23.
0: நெருங்கி வந்துட்டே தம்பி. Article 19, unfortunately. So beautiful. Round 2, world history. In the question passing round, 5 seconds kula answer sonna solidrom illana team passes to next question. Appo first inning answer panna 10 point. உள்ள க்வெஸ்சன் பாஸ் ஆச்சுன்னா 5 பாயிண்ட். சரியா, ஒரு பாசிங் தான். ரைட்டா, போலாமா?
4: எஸ் சார்.
0: ரவுண்ட் 2, டீம் 1, க்வெஸ்சன் 1. ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படி ஒரு ஃபேமஸ் ஸ்பீச், அது கொடுத்த ஒரு பர்சனாலிட்டி பேர் என்ன?
4: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.
0: க்வெஸ்சன் பாசஸ். டைம் ஓவர். மார்ட்டின் லூதர் கிங். டீம் 2, ரவுண்ட் 2, பாசிங் ரவுண்ட். பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்டரியில் ஒரு முக்கியமான போர், எந்த வருடத்தில் அது நடைபெற்றது?
1: சார், 1948.
0: க்வெஸ்சன் பாசஸ். டீம் 3, யூ கேன் ஆன்சர்.
4: 1892.
0: அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் 1815. ஸோ ராங் ஆன்சர். சரியா? டீம் 3, ரிவர் நைல் In which country does it flow?
4: Egypt, sir.
0: Right answer, 10 mark. Super. Team 4, Kalaripayattu is a famous martial art of which state in India?
1: Kerala.
0: Very good, very good, nice, very good. Okay, now round 3, this is TNPSC round. TNPSC, Tamil Nadu தேர்வாணையம் நடத்தக்கூடிய பரீட்சையிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கேள்விகளை கேட்கின்றோம். ஒரு ஒரு அணிக்கும் 2 கேள்விகள், இதில் பாசிங்லாம் கிடையாது, நெகட்டிவ் கிடையாது. எவ்ரி டீம் வில் ஹவ் 2 க்வெஸ்சன்ஸ். சரியா, இந்த க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கும். இட் மே பி சயின்ஸ், இட் மே பி டெவலப்மெண்ட், எனி திங். ஸோ பி ப்ரிப்பேர்ட். இது வந்து கவர்மெண்ட்டான க்வெஸ்சன். ஸோ ஏன்னா இது TNPSC இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுக்குறோம், மாணவர்களுக்கு போட்டி தேர்வுகளோட ஆர்வம். ஸோ டீம் 1, ரவுண்ட் 3, க்வெஸ்சன் நம்பர் 1, வாட் இஸ் த டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த பெசிஃபிக் ஓஷன் கால்டு? பெசிஃபிக் ஓஷன், பெருங்கடல், ஆழமான பகுதிக்கு ஒரு பேர் இருக்கு, அது பேர்
4: என்ன?
0: இது வந்து மேரியன் ட்ரென்ச். ராங் ஆன்சர். பெர்முடா ட்ரையாங்கிள் வந்து ஃபைட்டு காண போகிறது. சரியா, அது ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கு. சரி, க்வெஸ்சன் 2, ப்ரையோ சைட், PRYOLUSITE, இஸ் அ மினரல் ஆஃப் வாட்?
4: அலுமினியம்.
0: வெரி நைஸ், நெருங்கி வந்துட்டு. இட்ஸ் அ ராங் ஆன்சர், இஸ் மேக்னிஸ். டீம் 2, ரவுண்ட் 3, ஃபர்ஸ்ட் க்வெஸ்டன், வாட் இஸ் த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் ஃபவுண்ட் இன் ஹியூமன் ஆர்பிசி? ஹியூமன் ஆர்பிசி, ரெட் பிரஸ்ட் கார்பஸ்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கு, அதுக்கு பேர் என்ன?
1: சார், பிளேட்லெட்ஸ்.
0: இட்ஸ் ராங் ஆன்சர், இட்ஸ் ஹீமோக்ளோபின். ஹூ வாஸ் த எடிட்டர் ஆஃப் த மேகசின் சூரியோதயம்? சூரியோதயம் ஒரு பத்திரிகை, கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் மேகசின். அந்த மேகசினோட எடிட்டர் யார், ஆசிரியர் யார்? இது வந்து முக்கியமான ஒரு முக்கியமான பர்சன். இது சூரியோதயம் வந்து ஒரு மேகசின், ஒரு இதழ்.

0: அந்த இதழோட ஆசிரியர் யார்?
1: பாரதியார்.
0: வெரி குட் ஆன்சர். பரவாயில்லையே, வெரி குட் சுப்பிரமணிய பாரதியார், வெரி குட். டீம் த்ரீ, திஸ் இஸ் த டிஎம்பிசி க்வெஸ்டன் ஒன். ஆசிட் ரெயின் இஸ் காஸ்ட் பை விச் பொல்யூஷன்? ஆசிட் ரெயின், அமிலமழை, எந்த பொல்யூஷனால் உருவாக்கப்படுகின்றது?
1: ஏர் பொல்யூஷன்.
0: ஃபண்டாஸ்டிக் ஆன்சர், குட். வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் தி எர்த் ரஃப்லி? எத்தனை வருடங்கள் இருக்கும் இந்த உலகம்?
1: 4.5 மில்லியன்.
0: Fantastic answer. 4.5 billion is the right answer. Good, good, good, good. Team 4. Double helical, என்ன சொல்லக்கூடிய DNA கண்டுபிடித்த ஒரு பேர் என்ன? There are two names in this. I'll give you even one name. ஒரு நேம் கொடுத்த உடனே நான் மார்க் கொடுத்துட்றேன். ரெண்டு நேம் இருக்கு. டபுள் ஹெலிக்கல் மாடல் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடித்த ஒரு பேர்
1: என்ன?
0: Fantastic. ஜமீன்தார், ஜமீன்தார் சிஸ்டம் தமிழ்நாட்டில் எந்த வருஷத்தில் தடை பண்ணாங்க? விச் இயர் வாஸ் ஜமீன்தாரி சிஸ்டம் அபாலிஷ்ட் இன் தமிழ்நாடு?
2: 1973.
0: 1948. சரி, ராங் ஆன்சர். சரி, ஓகே, ரவுண்ட் த்ரீ முடிந்து விட்டது.

0: சரி, ரவுண்ட் ஃபோர் ஜென்ரல் நாலேஜ் ஓப்பன் ரவுண்ட். ஒரு அணிக்கும் மூன்று கேள்விகள் இருக்கும். ஸோ க்வெஸ்டின் ஒன், கேள்வியெல்லாம் கவனிங்க, அவசரப்படாதீங்க. இன் விச் சிட்டி இஸ் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி லொக்கேட்டட்? சுதந்திர தேவி சிலை எந்த நகரத்தில் அது இடம் பெற்றிருக்கின்றது? கண்ட்ரியில் சிட்டி ஆப்ஷன்ஸ் வாஷிங்டன் யூஎஸ்ஏ, லண்டன் யூகே, நியூயார்க் யூஎஸ்ஏ.
1: நியூயார்க் யூஎஸ்ஏ.
0: For our right answer, நியூயார்க் யூஎஸ்ஏ. Which poet is called the Indian Shakespeare? எந்த போய்ட்டுக்கு இந்தியன் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லி பேர் இருக்கு? மூணு பேர் சொல்கிறேன், துளசிதாஸ், காளிதாசா, கௌத்தல்யா.
1: கௌத்தல்யர்.
0: காளிதாசா ரைட் ஆன்சர், பட் அன்ஃபார்ச்சுனேட் உங்களுக்கு கிடைக்கல. சரி, லாஸ்ட் க்வெஸ்சன், விச் மானுமெண்ட் வாஸ் பில்ட் டு கமம்ரேட் த விசிட் ஆஃப் கிங் ஜார்ஜ் ஃபைவ் அண்ட் குவீன் மேரி டு பாம்பே? கிங் ஜார்ஜ் ஐந்தும் குயின் மேரி மும்பைக்கு வரும்பொழுது ஒரு ஸ்தாபனம் பண்ணாங்க, ஒரு முக்கியமான கேட், அதோட பேர் என்ன? ஆப்ஷன்ஸ் தரேன், விக்டரி கேட், இந்தியா கேட், கேட்வே ஆஃப் இந்தியா.
1: இந்தியா கேட்.
0: கேட்வே ஆஃப் இந்தியா இஸ் ரைட் ஆன்சர். சரி, ரவுண்ட் ஃபோர் டீம் டூ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி. டைனமன் ஸ்கொயர், அது ஒரு முக்கியமான இடம் உலகத்தில், நிறைய போராட்டங்கள் வெடிச்ச இடம், அது எந்த நகரத்தில் இருக்கிறது? பீஜிங் சைனா, டாஷ்கண்ட், சவுத்ஹாம்ப்டன் யூகே.
2: சோ யூஎஸ்ஏ.
0: அன்ஃபார்ச்சுனேட் ராங் ஆன்சர், இட்ஸ் பீஜிங் சைனா. சோப், அந்த சோப்பு வந்து அழுக்கு வந்து களைவதற்கு ஒரு பிரின்சிபல் யூஸ் பண்ணுறாங்க சயின்ஸில். அந்த பிரின்சிபல் இஸ் பேஸ்ட் ஆன் ஏ சர்ஃபேஸ் டென்ஷன், பி ஃப்ளோட்டேஷன், சி விஸ்காசிட்டி.
2: சொல்லு.
0: மிஸ் பண்ணிட்டேன், சர்ஃபேஸ் டென்ஷன். சரி, லாஸ்ட் குவஸ்டின், ஓகே, இது வந்து ஒரு கார்டன், இந்தியாவில் ஒரு முக்கியமான இடத்துல கார்டன், ராஷ்டிரபதி பவனில் ஒரு தோட்டம் இருக்குது, அது பழைய பேர் முகல் கார்டன்ஸ். இப்போ அது பேர் என்ன? ஆப்ஷன்ஸ் தரேன், பிரசிடென்ட்ஸ் பார்க், அம்ரித் உதயன், நேஷனல் பார்க்.
2: அம்ரித் உதயன்.
0: ரைட் ஆன்சர், குட். டீம் த்ரீ ரெடியா?
1: சார்.
0: க்வெஸ்சன் ஒன், டீம் த்ரீ, ரவுண்ட் ஃபோர், இட்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஓப்பன் ரவுண்ட். பிராண்டன்பர்க் கேட், பிராண்டன்பர்க் கேட் வந்து உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது, எந்த இடத்துல இருக்குது? மாஸ்கோ ரஷ்யா, சோல் கொரியா, பெர்லின் ஜெர்மனி. ஹிஸ்டரியில் வந்து முக்கியமான இடம் பிராண்டன்பர்க் கேட் வந்து, இட்ஸ் அ வெரி

0: It's a very, very important place in history. Which place is the Brandenburg Gate associated with? அது எந்த நகரத்தை சார்ந்திருக்கின்றது?
1: Berlin, Germany.
0: I'll give it you right answer. Germany. ரெண்டு ஜெர்மனிய, வெஸ்ட் ஜெர்மனி, யூஸ் ஜெர்மனியே, அது வந்து பிரிச்சது பிராண்டன்பர்க். வெரி குட் ஆன்சர். குட் குட். 10 பாயிண்ட்ஸ். Which one of the following is called the dry ice? Dry ice னு சொல்லக்கூடியது எது? Solid state of water, solid state of carbon dioxide, solid state of air.
2: Solid state of water, sir.
0: Wrong answer. It's a solid state of carbon dioxide. Okay, the last question. Sariya, what is the name of the popular monument located in the city of Hyderabad? Hyderabad la or mukhyamana or monument irukku. Monument na or building, adhu vandu iconic building. Ashoka pillar, the tomb, Charminar.
1: The tomb.
0: Charminar is the right answer. Team 4. Round 4. In which city is the Eiffel Tower located? Endha nagarathil, naadu illa nagaram. Sariya, endha nagarathil Eiffel Tower irukkindrathu ulagathil? Option. Lyon, L-Y-O-N, France. Paris, France. Marshally, France. எல்லாம் ஃப்ரான்ஸே கொடுத்துருக்கேன். ஸோ நாடு பற்றி பிரச்சனை இல்லை. எந்த நகரம்? Lyon, L-Y-O-N, Paris, Marshally.
2: Paris.
0: ரைட் ஆன்சர். பரவாயில்ல. சரி, ரைட், ஓகே. இப்போ சயின்ஸ் க்வெஸ்சன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ரெப்ரசன்ட் சால்ட் கால்சியம் கார்பனேட்? சால்ட் கால்சியம் கார்பனேட்டை சாராது இது. ஏ ஆப்ஷன் லைம் ஸ்டோன், சாக், லைம் வாட்டர்.
3: சாக்.
0: அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் ரைட் ஆன்சர். இட்ஸ் ராங் ஆன்சர். இட்ஸ் லைம் வாட்டர். ஓகே, லாஸ்ட். What is the name of the river in which the hanging bridge of Calcutta, Kolkata, is called, located? And the river, the nadi's name is Ganga, Hooghly, Brahmaputra.
3: Hooghly.
0: Very nice answer, Parvala. Very good. Good.

0: ராபிட் ஃபயர் ரவுண்ட். இதில் யாராக ஊராது தான் பதில் சொல்லணும், சரியா? முடிவு பண்ணிங்க யார் பதில் சொல்ல போகிற முடிவு பண்ணிக்கங்க. வேக வேகமாக கேள்வி கேட்பேன், நீங்கள் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் சொல்லணும், சரியா? டீம் ஒன், ஐந்தினை ஐம்பது எழுதியவர் நாலடியார், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: ரைட்.
0: ராங். ஃபால்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். மாறன் புறையனார் பேர். ஓகே, தி வேர்ல்ட் பிளட் டோனர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஜூன் 14th. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: ட்ரூ.
0: ட்ரூ இஸ் ரைட் ஆன்சர். தி லெந்த் ஆஃப் தி கிரிக்கெட் பிட்ச் இஸ் 20 யார்ட்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: ஃபால்ஸ்.
0: ஃபால்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். டீம் டூ, தி புக் நான் மணி கடிகை, நான் மணி கடிகை நூல் எழுதியவர் அப்பர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
2: ஃபால்ஸ்.
0: ஃபால்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். தி வேர்ல்ட் ஹங்கர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 28th மே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
2: ஃபால்ஸ்.
0: ஃபால்ஸ் இஸ் தி ராங் ஆன்சர். தி மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஓவர் எ போலர் கேன் போல் இன் எ ஒன் டே மேட்ச் இஸ் 12.
2: False.
0: False is the right answer. Right, உனக்கு. Team 3.
1: Yes, sir.
0: யசோத காவியம் எழுதியது மணிமேகலை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: ட்ரூ, சார்.
0: ராங். ஃபால்ஸ் இஸ் ரைட் ஆன்சர். வென் நாவலுடையார் வேல், சரியா? தி இன்டர்நேஷனல் ஓசோன் டே இஸ் செலிபிரேட்டட் ஆன் 16th செப்டம்பர், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
1: ட்ரூ, சார்.
0: ட்ரூ இஸ் ரைட் ஆன்சர். சந்தோஷ் ட்ராஃபி இஸ் அசோசியேட்டட் வித் the game of hockey in India, true or false?
1: False.
0: False is the right answer. Sulamani noola eludiyavar Kabilan, true or false?
1: False.
0: False is the right answer. Tholamali Devar, seriya? Right, adutha. The International Literacy Day is celebrated on September 8th, true or false?
1: True.
0: True is the right answer. Very good. P.R. Sajish is associated with cricket in India, true or false?
1: False.
0: False is the right answer.
3: வினாடி வினா போட்டியில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது இளையோர் உலகம். நிகழ்ச்சியில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் வினாடி வினா போட்டி. 5 ரவுண்டு முடிஞ்ச இந்த நேரத்தில் மாணவர்கள் எவ்வளவு மார்க் எடுத்து எந்தெந்த இடம் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: ரவுண்ட் 1, 2, 3, 4 and 5 ரவுண்ட்ஸோட ஃபைனல் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். டீம் 1 40 பாயிண்ட்ஸ், டீம் 2 50 பாயிண்ட்ஸ், டீம் 3 60 பாயிண்ட்ஸ், டீம் 4 60 பாயிண்ட்ஸ். வி ஹாவ் அ டை பிட்வீன் டீம் 3 and 4.
2: டை பிரேக்கருக்கு வந்து ஒரு ஒரு க்வெஸ்சன் தான் கேட்பேன்.

0: டீம் த்ரீயும் ஃபோருக்கும் டை அப்படின்னா ஒரே பாயிண்ட்ல இருக்கீங்க. டீம் த்ரீ வந்து டீம் டூ வந்து தேர்ட் பிளேஸ். இப்போ ஒன்று ரெண்டு முடிவு பண்ண போகிறோம். இந்த ஆன்சருக்கு ஒன்லி ஃபைவ் பாயிண்ட்ஸ். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், நோ பாசிங். ரைட்டாக சொல்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க, ராங்காக சொன்னால் தோற்றுருவாங்க. இப்போ ஒரு போர் நடந்துட்டுருக்கு சரியா. ஒரு சி ரூட்டில் வந்து சரக்கு கப்பலாம் நிப்பாட்டுறாங்க. அந்த சியோட அந்த முக்கியமான பேர் என்ன?
1: ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்.
0: ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ், ரைட் ஆன்சர். அஞ்சு பாயிண்ட் சரிங்க. ஸோ டீம் த்ரீ இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், டீம் ஃபோர் செகண்ட் பிளேஸ், டீம் த்ரீ இஸ் தேர்ட் பிளேஸ். டன், சரி.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் அமெரிக்கன் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்ற வினாடி வினா போட்டி. வினாடி வினா போட்டியை தொகுத்து வழங்கினார் நிக்கோலஸ் பிரான்சிஸ் அவர்கள், உடன் ஸ்கோரர் நிகிதா. நேர்களை இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத், நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன்.

0: என்னன்னே, மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசிய கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.

0: இரவு வணக்கம் நேர்களே.
1: That shot of a length and off the back foot, just plays it across at the onside. The fielder in hot pursuit but can't get to it. And that's the boundary onto the onside to the...
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன் செயலியில் கேட்டு ரசிக்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள்.

இசை ஜலமாய் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செயலியை. திரை இசை பாடல்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் தேவா திரைப்படத்திலிருந்து.

இசையோடு இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன் செயலியில். திரைசை பாடல்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் ரன் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: திரைசை பாடல்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடித மலர்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செயலியில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் தென்றல் திரைப்படத்திற்காக.

இசை ஜலமாய் கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன் செயலியை. திரை இசை பாடல்களாய் கேட்டு ரசிச்சிருக்கீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து பாடல் கேட்கலாம், மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து.

மாநகரின் காற்றலைகளை கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நியூஸ் ஆன் ஏர் செயலியை. மனதிற்கு இதமான பாடல்களை அள்ளித்தருவது காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியின் திரையிசை. தொடர்ந்து பாடல் கேட்கலாம், மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இரவை தாளாட்டும் இனிய ராகங்களோடு பட்டுச்சார். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பிரகாஷ் ராஜ். இரவு என்பது ஒரு வரம், அது நமக்கு அமைதியை தரும். நாளின் களைப்பை போக்கும் இரவின் அமைதியில் நாம் நிம்மதியடைவோம். இனிய இரவுக்கான இனிய பாடல்களோடு இது

நாம் இணைந்திருக்கின்றோம். இது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறை. இரவு வந்தால் பூக்கள் உறங்கும், ஆனால் என் நினைவுகள் விழித்திருக்கும். நிலவின் ஒளியில் நான் நடப்பேன், இரவின் அழகை நான் ரசிப்பேன். இரவிற்கேற்ற இனிய ராகங்களோடு இது பட்டுச்சிறகு.

இரவின் இருளில் நான் என்னை தேடுவேன். என் ஆன்மாவின் ஆழத்தை நான் அறிவேன். இரவின் மௌனத்தில் நான் பேசுவேன். என் இதயத்தின் ரகசியங்களை நான் உணர்வேன். இரவை தாளாட்டும் இனிய ராகங்களோடு மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டிச்சிறப்பு.

இரவு என்பது ஒரு பெரும் பரிசு. அது நமக்கு அமைதியையும் நிம்மதியையும் தருகின்றது. இரவின் அழகை நாம் ரசிப்போம், அதன் மூலம் நம் ஆன்மாவை வளர்ப்போம். இரவிற்கேற்ற இனிய ராகங்களோடு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டுச் சிறகு.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டுச்சிறகு. இரவின் இருள் சூழ்ந்தாலும் நட்சத்திரங்கள் ஒளி தரும். இரவின் மௌனம் சூழ்ந்தாலும் என் இதயம் பார்க்கும்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டுச்சிறகு. இரவின் மௌனத்தில் நான் பேசுவேன், என் இதயத்தின் ரகசியங்களை நான் உணர்வேன். இரவின் இருளில் நான் ஒளியை தேடுவேன், என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் அறிவேன். இது இரவை தாளாட்டும் இனி ராகம் பட்டுச்சிறகு.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி இரவிற்கேற்ற இனிய ராகங்களோடு பட்டுச்சிறகு.

0: இரவின் அழகு என்னவென்று சொல்வது கடினம். அது ஒரு அனுபவம், ஒரு உணர்வு. இரவின் இருளில் நான் என்னை தேடுவேன், என் ஆன்மாவின் ஆழத்தை நான் அறிவேன். இரவை தாளாட்டும் இனியராகங்களோடு இது பட்டுச் சிறகு.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். இரவிற்கேற்ற இனிய ராகங்களோடு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: கேட்டு ரசித்தோம் பட்டுச்சிறகு. மீண்டும் நாளை பட்டுச்சிறகில் சந்திக்கலாம்.

நிலையத்தில் நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 சந்திக்கலாம் நேயர்களே.

இனி நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நாளையில் நிகழ்ச்சியை பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம்.

நிலையத்தில் நேரம் 11 மணி. நாளை சக ஆண்டு 1948, அசாத மாதம் 10ஆம் நாள், பராப வருடம் ஆணி மாதம் 17ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. மங்கள இசையை தொடர்ந்து நாளொரு குரல் எண் 310 கேட்கலாம். 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள். 6:15

புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. ஒரு சொல் கேளிரில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில், மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் விவிலிநாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ச் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் சிங்கிரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் பற்றிய சிறப்புகள் வழங்குகிறார் பரமக்குடிமி ஸ்ரீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் தொடர்கிறது. 8 செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா. நாளைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வருகிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம், 9:02 டிரைவ் டைம் பீச் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணங்கள் பகுதியில் என் விருப்பமாக வளம் பெற காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்களில் சிவகாசி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும், பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். அதைத் தொடர்ந்து 12 சிநேகிதிய, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மீண்டும் சிநேகிதிய தொடர்கிறது. 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல்கள், 2 ஆங்கில செய்திகள், 2:15 பன்மொழி பாடல்கள். அதனைத் தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை, 3 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம், 4:02 பண்பலை வழங்கும் ஆட்டக்களமாக வளம் வருகிறது, 5 செய்தி சுருக்கம், 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிகரன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு.

0: இரவு 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் குறித்த டெல்லி அஞ்சலியிலிருந்து கேட்கலாம். 7:32 பாட்டு இது கிட்டு தொடர்கிறது. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 அச்சாணி, பெண் தொழில் முனைவோருக்கான பயிற்சியாளர் எஸ் ஜரோஜினி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதத்தில் கிசான் சமான் நிதி திட்ட பயனாளி மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி சாமி கண்ணு அவர்களுடன் நேர்முகம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டு சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். அதனைத் தொடர்ந்து 11:59 நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருக்கலாம் நேயர்களே. இவையாவும் நாளை நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள்.
1: This is Akashvani, the news read by Kiran Jha. Prime Minister Narendra Modi today had a telephonic conversation with the Iranian President Dr. Masoud Pezeshkian. During the talks, President Pezeshkian briefed Mr. Modi on the recent developments in West Asia and the way forward. The Prime Minister welcomed the

நிலையத்தில் நேரம் 11:11. அனைத்து நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நதிகளின் பாடல் தொகுப்பாக இனிக்கவிருக்கிறது நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மகாஹெர்ட்ஸில் தேனும் பாழும் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது பி.ஆர். செந்தில் முருகன். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடலாக வாழ வைத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து மருதகாசி வரிகளுக்கு கே.வி. மகாதேவன் இசையில், டி.எம். சௌந்தரராஜன், பி.சுசிலா குரலில் இதோ பாடல் வான் அலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெர்ட்ஸில். தேனும் பாலும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி

México.

கணவன் என்று மாறி வரும் காதலன் என்ற வார்த்தை, கணவன் என்று மாறி வரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் தேனும் பாலும். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில் பி சுசிலாவின் குரலில் இதோ பாடல் வானலைகளில்

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குடிவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக கொடுத்து வைத்தவள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையில், கே ஜமுனாராணி, சீர்காழி கோவிந்தராஜன் குரல்களில் இதோ பாடல்.

பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திற்காக மகாகவி பாரதியார் வரிகளுக்கு விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்

நதிகளின் பாடல் தொகுப்பாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz-இல் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக பழனி திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு விஸ்வநாதன் இசையில் TM சௌந்தரராஜன், PB ஸ்ரீனிவாஸ், சீர்காழி கோவிந்தராஜன் ஆகியோர் குரல்களில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக இருவள்ளவர்கள் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எஸ் வேதா இசையில் பி. சுசீலா குரலில் இதோ

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக பாதுகாப்பு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இதோ பாடல் வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸில் தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடலாக உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எல்ஆர் ஈஸ்வரி குரலில் இதோ பாடல்.

நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு ரசித்த தேனும் பாலில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் அகஸ்தியர் திரைப்படத்திலிருந்து எஸ்டி சந்தானம் வரிகளுக்கு குன்னக்குடி வைத்தியநாதம் இசையில் எஸ் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இதோ பாடல்.

யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் இன்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ்த்தேன் வழங்கவும் அசைந்து வளைந்து நெளிந்து தோ

இதுவரை கேட்டு ரசித்த தேனும் பாலும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். பிஆர் செந்தில் முருகன். தொடர்ந்து இரவு 12 மணி முதல் காலை மணி 4:45 வரை எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 MHz அலைவரிசையில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் காலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திப்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாக்குது மழவர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
0: தேவதேவ கலையாமிதே. மாயாமாளவ கவுளை ராகத்தில் சுவாதி திருநாள் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரச சுவதன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் ஆதிதா

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அசாத மாதம் 10ஆம் நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 17ஆம் நாள், ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: அளந்தார் துறந்தார் துணை.
1: அளவில்லா கோபம் கொள்பவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர். கோபத்தை விட்டவரோ மரணமிலா பெருவாழ்வு பெற்றவருக்கு சமம். குறள் எண் 310, அதிகாரம் வெகுளாமை.
0: இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை.
1: அளவில்லா கோபம் கொள்பவர் உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு சமமானவர். கோபத்தை விட்டவரோ மரணமிலா பெருவாழ்வு பெற்றவருக்கு சமம். குறள் எண் 310, அதிகாரம் வெகுளாமை.
2: நாளொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30

0: ஆமை.
1: நாலொரு குரல் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். காலை 5 மணிக்கு பக்தி மாலையில் பக்தி பாடல்கள், 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் டி ராஜபிரபா அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, முதலாவதாக அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் சுயதொழில் ஈடுபடுவற்றும் சுயதொழிலில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் வீலி நாயக்கன்பட்டி ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 6:45 மாநில செய்திகள், 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் சிங்கிரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில் பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள் தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசையாக வலம் வருகிறது. ஒன்பது மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 10:02 விருப்பகானம், இன்றைய விருப்பகானம் பகுதியில் என் விருப்பமாக வளம் வர காத்திருக்கிறது, 10:30 ஒரு பட பாடல்கள் சிவகாசி திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:02 கண்ணாடி மாளிகை, இன்றைய கண்ணாடி மாளிகையில் மண்ணின் மனமும் பறையின் முழக்கமும், பறை இசை கலைஞர் எம் மகாலிங்கம் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். பனிரெண்டு மணிக்கு சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 12:50 சிநேகிதியே தொடர்ந்து ஒலிக்க கேட்கலாம், 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 2:15 பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 4:02 ஆட்டக்களம் பண்பலையின் ஆட்டக்களமாக வளம் வர காத்திருக்கிறது, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும்

6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 அந்திப்பூக்கள். 7:10 மாவட்ட செய்திகள், கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் ஹரிகரன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பாட்டு இது கிட்டு.

மதுரை திருப்பரங்குன்றம் வேடர் புளியங்குளம் விவசாயி சாமிக்கண்ணு அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமசீரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு பெறும், 11 மணிக்கு மதுரை பண்பலை வரங்கும் நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விபத் பாரதி தமிழ் பண்பலை 103.3 MHz நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்ய கேட்டு இணைந்திருக்கலாம். இவையாவும் இன்று வலம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்டீர்கள். இனி தொடர்வது காலை 5 மணிக்கான பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வலம் வர காத்திருக்கிறது.

இரவு 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இதுகிட்டு மீண்டும் தொடர்ந்து ஒழிக்க கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கையை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம். இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் கிசான் சமான் நிதி திட்ட பயனாளி

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில். பக்தி மனம் களம் கமலும் பக்தி பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. முதல் பாடலாக மகாநதி சோபனா அவர்கள் குரலில் இதோ பாடல்.

நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் பக்தி மனம் கமலும் பக்தி மாலையில் பக்தி பாடல்களுடன். அடுத்த பாடலாக ஏஆர் ஷேக் முகமது அவர்கள் குரலில் பாடிய பாடல் இதோ வானலைகளில்.

நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி பக்தி மாலை. பக்தி மாலையில் பக்தி பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நமது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடலாக ஜூலி ஆப்ரகாம் குரலில்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருப்பது இசை அமுதம். இறைவனை துதிக்கும் பாடல்கள் கேட்கலாம் காற்றலைகளில்.